0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: உலகமெங்கும் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றுண்டி கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை 5 மணி 55 நிமிடம். வந்தே மாதரம்.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னையில் இருந்து.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும்

0: கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி FM 101 குமரி FM 101 குமரி FM 101
2: நேரம் இப்போது காலை 6:02. பனித்துளிகள் மெல்ல பூக்களை தட்டி எழுப்ப மென்தென்றல் காற்றில் புலர்ந்து கொண்டிருக்கிறது அழகாய். இன்றைய விடியல் பொழுது இணைந்திருப்பது இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இன்று முழுக்க வர இருக்கும் நிகழ்ச்சி பூக்களும் அவை மலரும் நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க ஒழுக்கம் உயர்வு தரும் வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சரன் அவர்கள் படைப்பு. புதுச்சேரி வானொலி நிலையம் 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:09:10 முற்பகல் 11:00 பிற்பகல் 3:00 மாலை 4:05 இரவு 10:00 மற்றும் நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசிறி உழவசந்தை காய்கறி விலை விபரம் அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விபரம் அணைகள் நீர்மட்ட விவரம் திரை இசை. 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. காலை 10:02 படிப்பும் பணியும் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். தொடர்ந்து திரை இசை முற்பகல் 11:20 மக்கள் மன்றம். முற்பகல் 11:20 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. 11:30 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி. 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம்ங்க. இங்கேயும் எப்போது மெண்டன் மீது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Indian Space Research Organization says it has successfully carried out 3 major tests of the Gaganyaan crew module systems. The first test pertained to ensuring an upright position for the crew module after splashdown in the sea, considered one of the most important crew safety requirements. The second test involved examining the separation of the umbilical mechanism that serves as a link between the crew module where astronauts live and the service module, which provides power and propulsion. The third test validated the structural integrity of the crew module during the apex cover separation event. The apex cover protects the parachutes and associated subsystems during the mission. Five Indian students have won gold medals at the 56th International Physics Olympiad 2026, which

0: நேரம் காலை 6:10 எட்டு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்தில்

0: இலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள் அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபி சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூர் கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலர் எனும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101

நேரம் காலை மணி 6:15. கிழக்கு விளக்க கீழ்வானம் சிவக்க மலைமுகடல் கதிரவன் முகம் காட்டத் துடிக்க மெல்ல கண் விழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை. கேட்டுக்கொண்டிருப்பது எங்கேயுமே போதும் என்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வரிகளில் உலகளந்த வான்புகழ் வள்ளுவனின் உலக பொதுமறையின் உன்னத வரிகளுடன் மலர்கிறது குரல் அமுதம்.

0: கடமையை விரும்பாமல் மனைவியை விரும்பும் காம எண்ணம் கொண்டவனது வளர்ச்சி வெட்கக்கேடான ஞானத்தை தரும். குறள் எண் 902 அதிகாரம் பெண் வழிச்சேரல்.
1: குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டது குறள் அமுதம். சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் இத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய நாளை நல்விடியலாக மாற்ற உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜி லிஜு. முத்தமிடம் குமரிமுனையில் ஆதவன் தன் கரங்களினால் உலகை அரவணைத்திடும் வேளையில் காலை நேர திறவுகோலாய் குமரி பண்பலை 101 வருகிறது பக்தி மாலை.

நமது மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்குமானால் யாராலும் வீழ்த்த முடியாது என்கிறது கீதை மொழிகள். ஆன்மீக சாரில் நினைத்திட வருகிறது உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. பக்தி மாலை அலங்கரித்திட வரும் பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில்

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேரம் காலை 6:32. அருணோதய பொழுதில் ஆன்மீக மழையில் உங்களை நனைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள் மொழிகள். அருள்மழையில் நனைத்திட வருகிறது எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: பொன்காலை பொழுதில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நேரம் காலை மணி 6:38. அல்லாவின் கதவை தட்டுவதில் சோர்வடையாதீர்கள், அவன் கேட்பதிலும் கொடுப்பதிலும் சோர்வடைய மாட்டான் என்கிறது திருக்குறள் மொழிகள். வருவது நாகுரியம் ஹனிஃபா பாடியிருக்கும் பாடல்.

காலை நேர திறவுகோலாய் குமரி பண்பலை நூற்றொன்றில் நீங்கள் கேட்டது பக்தி மாலை. ஆடம்பரம் என்பது போலியான வறுமை, மனநிறைவு என்பது வற்றாத செல்வம் என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மனநிறைவு அளித்திடும் நன்னாளாய் அமையட்டும் என அன்போடு வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101.

0: இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிந்து கொள்ள ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி

0: உள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சிப் பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய ஐந்து ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் மூன்று நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800 11 7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24ஆம் தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட

0: இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூக்வோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின்போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: போ காலை மணி 6:55. பொழுது விடிந்து பூக்கள் மலர்ந்திருக்கின்ற புத்தம் புது திங்கட்கிழமை காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருப்பது இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 29 நாள் திங்கட்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்
3: இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ

வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கரும்புகளால் ஊன்று கொடுக்கவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றுக்கு 200 மில்லிகிராம் வீதம் வேர் வழியாக தெளிக்கவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குறுணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். தென்னையில் ரூகோ சூழல் வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 ஹெக்டருக்கு 8 எண்கள் வீதம் வைக்கவும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். வேளாண் பெருமக்களை உங்களுக்கு தேவையான அறிவிப்புகளை குறிப்பிடுத்து செயல்படுத்தி மகசூலை அதிகரிங்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் காலை 7 மணி.
0: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட பணிகள் தொடக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. நாட்டின் முறையான திட்டமிடல், சிறந்த கல்வி, சுகாதார மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காக இந்த கணக்கெடுப்பு மிக துல்லியமாக நடத்தப்படவுள்ளது. பொதுமக்கள் பங்களிப்பு துல்லியமான தரவுக்கு முக்கியம் என்ற முழக்கத்துடன் இந்த ஆண்டுக்கான பணிகள் 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தங்களின் சுய விவரங்களை தாங்களாகவே இணைய வழியில் சுயமாக எளிதாக கணக்கெடுக்கும் சுய கணக்கெடுப்பு இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். பின்னர் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் அலுவலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். இந்த பணி வருகிற ஆகஸ்ட் மாதம் முதல்

0: தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அறிய பொதுமக்கள் 1800-202-27-2027 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கேபி சாலையில் போக்குவரத்து போலீசார் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சாலை விபத்தை தடுக்கும் வகையில் அந்த வழியாக வந்த வாகனங்களில் முகப்பு விளக்குகளில் கருப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இன்று முதல் கருப்பு ஸ்டிக்கர் இல்லாத வாகனங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும், போக்குவரத்து விதிகளை முறையாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. இந்த மழையினால் குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் சற்று உயர்ந்துள்ளது. பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 33.7 அடியாகவும் பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 66.5 அடியாகவும் உயர்ந்துள்ளது. முக்கடல் அணையின் நீர்மட்டம் 10.2 அடியாகவும் சிற்றாறு அணையின் நீர்மட்டம் 13.19 அடியாகவும் சிற்றாறு 2 அணையின் நீர்மட்டம் 13.28 அடியாகவும் உயர்ந்துள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஏ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
9: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.
10: இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
11: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
10: போன் 233-066.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, நேரம் காலை மணி 7:05. அண்ணனும் தம்பியும் முற்றத்துல இன்னைக்கு என்ன பேசிக்க போறாங்கன்னு கேக்கலாமா?
12: முற்றத்தில் இன்று
13: ஒரு வாரமா மழை பொய்யாத மழைதான். நேத்துக்கு வேற காலை வெட்டி விட்டுட்டு போனேன், எவன் அடைச்சு விட்டான்னு தெரியல. இந்த காலத்துல நம்பகமான ஆட்களையே பார்க்க முடியலையப்பா. பயிர் வேற ஃபுல்லா மூழ்கி கிடக்கு. இழப்பீடு இல்லாம பயிர் செய்யற மாதிரி ஆண்டவா ஒரு வழிய காட்ட மாட்டியா? கிழக்க சூரியனை பார்த்துதான் கும்பிட்டு அண்ணா ஒரு ஆள் வாராரு, நம்ம சிவசேனன மாதிரியே இருக்க, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்காரு போல இருக்கு. அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தா போதும், திட்டங்களா உதிர்த்துக்கிட்டே இருப்பாரு. எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியாது. ஏன் யோகம், மனுஷன் என்ன வந்துட்டு இருக்காரு. என் மனைவி வேற பாத்து பாத்து முளகட்டின சிறுபேரை வேற காலையில சாப்பாட்டுக்கு ஆகாரமா தந்து விட்டு இருக்கா.
14: ஏ தம்பி, ஆனா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், அதிகாலை வேளையில நீ வயல்ல நிப்பேனு, ஆனா இவ்வளவு நேரத்தை நிப்பேன்னு நான் நினைக்கலப்பா.
13: அதெல்லாம் இருக்கட்டுனே, நீங்க என்னன்னு இந்த பக்கம்.
14: தம்பி, நான் இங்க வரவேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நான் பாலை வாங்கிக்கிட்டு பத்திரியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நிலைதான். என்னானே தெரியல, அப்படியே என் கால் திரும்பி இந்த வயல் பக்கமா வந்தது.
13: எல்லாம் ஆண்டவன் செய்கை, எனக்காக வந்தது மாதிரி இருக்கு.
14: என்னானே தெரியல, தம்பி மின்னுக்கு வந்து நிக்கிறேன், ஏதாவது பிரச்சனை என்னமா உண்டுமாப்பா?
13: ஏனே, நீங்க வயறார சாப்பிடுங்கண்ணே, உட்காருங்கண்ணே.
14: வேண்டாப்பா வேண்டாப்பா, நீனே கடுத்த உழைப்ப குடுக்கறதுக்காக ஏதாவது ஆகாரம் கொண்டு வந்திருப்ப, நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடுப்பா.
13: ஏனே, ஏன் எப்படி சொல்றீங்க? உங்க பரப்புரைய கேட்டுட்டு என் மனைவி முளைக்கட்டின சிறுபேரை காலை உணவா தந்து விட்டு இருக்கா, சாப்பிடுங்கண்ணே.
14: சரிப்பா, தம்பியனுடைய அன்பு தொல்ல தாங்க முடியல, எடுப்பா.

0: எடுப்பா பாப்போம்.
1: என்ன பாருங்கண்ணே, 4 ஏக்கர் வயலு, இப்பதான் பூச்சி தாக்குதல் இருந்து விடுபட்டு வந்தேன். அதுக்கடையில மழை வெள்ளம் வந்து இங்க பாருங்கண்ணே, இழப்ப பாருங்கண்ணே, என்ன பண்றதுன்னு. பொதுவா சொல்லுவாங்க, ஆண்டவனை வேண்டும் போது ஆண்டவன் நேரடியா வர்றதில்ல, நல்ல மனிதர்கள் அந்த வழியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவனை வேண்டுனேன், அண்ணன் வந்து நிக்கிறீங்க.
2: பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒண்ணு செயல்படுத்துறாங்க. தம்பி கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்ன, எனக்கு அங்க எல்லாம் போறதுக்கு நேரமே இல்லன்னு, வழிய சொல்லுங்கண்ணே.
2: தம்பி, வழி அப்படிங்கறது ஒண்ணுமே இல்லப்பா. ஒரு பயிர் ஏற்றல் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலையில வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க அந்தந்த பயிர் சார்புடைய பயிர்களுக்கு காப்பீடு செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு வரும்போது உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கொஞ்ச ரூபாதான் கட்ட வேண்டி இருக்கும். இழப்பீடுன்னு வரும்போது முழு தொகையும் பெரிய அளவுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிம்பாங்க.
1: ஏனே, ராஜா கூட அன்னைக்கு சொன்னான்னு, அவங்க கூட இந்த மாதிரிதான் அனுபவிக்கிறான்னு. எனக்கு இப்பதானே யோசனை வருது.
2: தம்பி, பொதுவா நம்ம வந்து நெல் பயிரை பொறுத்த அளவுல 2 போகம் பயிரேத்துவோம். கன்னிப்பு பயிரேத்தி இருக்க, அதுல சில பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே வந்திருக்குது அப்படிங்கறத நான் கூட பாக்குறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு பரிதவிப்பிலிருந்து விடுபட வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மத்திய அரசு பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க. உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கவலை தொத்தி கூடாது, அதனால நம்ம நாட்டுல உணவு உற்பத்தி பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம்.
1: இதுல காசு நிறைய கட்ட வேண்டிய இருக்குமாண்ணே.
2: இதே சிந்தனை தான் ஒவ்வொரு விவசாயிட்டையும். காசு கட்டி ஒருவேளை இழப்பு வரல அப்படின்னா அந்த பணம் நமக்கு இல்லாம ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ரூபா கட்டி ஒருவேளை இழப்பு வரலன்னா சந்தோஷம் தானே?
1: ஆமாண்ணே, ஆமாண்ணே, சந்தோஷம் தானே. அந்த சிறிய தொகையை கட்டியிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பரிதவிக்கக்கூடிய நிலை இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமாப்பா.
1: எங்கன்னே பதிவு பண்ணணும், யார போய் பாக்கணும், அத சொல்லுங்கண்ணே.
2: தம்பி, நம்ம களப்பணிக்கு வரக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்களை பார்க்கலாம், உதவி தோட்டக்கலை அலுவலரை பார்க்கலாம், கிராமங்கள்ல செயல்படக்கூடிய ஈசேவை மையத்துல போய் தகவலை சேகரிக்கலாம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்னு கிராம அளவுல இருக்கும்.
1: ஏனே, இந்த விவசாயத்துக்கு கடன் வாங்குவோமே, அந்த வங்கி என்ன சொல்றீங்க? அங்க கூட நம்ம பதிவு பண்ணலாமே.
2: ஆமாப்பா, நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான காப்பீடு வசதியை அவங்களே உனக்கு ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. இப்ப ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிடுச்சாப்பா, ஒரு வெள்ளம், ஒரு புயல், இயற்கை பேரிடர்னு ஏதாவது சேதங்கள் வரக்கூடிய ஒரு நிலையில வழிகாட்டுறதுக்கு 1008 திட்டங்கள் இருக்குது. அதுல நெல் பயிரை பொறுத்த அளவுல பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கறது கை கொடுக்குங்கிறது ஓரளவுக்கு உன்னால அனுமானத்துக்கு வர முடியுதா? எப்படி
1: என்ன எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிருக்கீங்கண்ணே, இன்னைக்கே போவோமானே வங்கிக்கு.
3: முற்றத்தில் இன்று

0: சின்ன சின்ன சிரிப்புகள், புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. சின்னஞ்சிறு விரல்கள் பிடித்து குட்டீஸ்களின் சுவாரஸ்யமான உலகுக்கு போகலாமா?
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.

வரீங்களா? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?

0: அம்மா அப்பா அப்பா பெரு அடவுள் அம்மா பெரு தாத்தியா.
1: பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா என்ன பண்ண போறமா தம்பி?
0: போலிச்சடல டாக்டர்ல பேட்ட கடை வடல எல்லாமே படல போலிச்சடி பை.
1: போலீஸ் ஆயிருவீங்களா? சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி. எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அதனை அடுத்து கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உண்ணாங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபியில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்றிரவு 7:25 உழவர் உலகம்.

நேர்களை இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கும். இன்று பிற்பகல் 1:10 நம் மகளிருக்கான நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, இதில் தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுதில் பேசுங்கள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்திருக்காங்க, மறக்காம பங்கேற்று பேசுங்க. இன்றிரவு 8:05 சிறுவர்களுக்கான நேரலை பட்டாம்பூச்சிகள், நம்ம சின்ன குழந்தைகள் பேசும் நிகழ்ச்சி இது. உங்க குழந்தைகளை பாட்டு, ரைம்ஸ், கதை, விடுகதை அப்படின்னு தயார்படுத்துங்க. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. வருவது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர்

முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர்.
இந்த விபத்தில் 60-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகு

0: நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைபிள் படையினர், எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின்போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனர். அடுத்த 2-3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18 வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18 வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6-7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மழையில் நனைய வவைப்பது உங்கள் குமரி பண்பலின் 101. நேரம் இப்போது காலை 7:25. இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனே ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: சேவை செய்திகள். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொள்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் இம்மாதம் 15ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 9 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திருவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 15ஆம் தேதி அன்று மாலை 4:30 முதல் மாலை 6 மணி வரை அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். கேட்டது சேவை செய்திகள்.

0: நேரம் இப்போது காலை மணி 7:30. மனோரம் மந்திரி இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேக்கலாமா?
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் மந்திரியாரே. இப்படி அமருங்கள். யாரங்கி அரண்மனை அலங்கார குளத்தில் இருக்கும் அந்த கோல்ட் பிஷுக்கு நான் சொல்லும் வரை உணவு கொடுக்க வேண்டாம்.
1: என்னடா அதிசயம் இது! வழக்கமாக குருகுலத்தில் படிக்கும் காலத்திலிருந்தே நமது மன்னர் வாய்க்கால், வரப்பு, ஆறு, ஏரி, குளம், கடல் என எங்கு பார்த்தாலும் மீனை விட மாட்டாரே. மீன் தானே இவரது தட்டில் உணவாக மாறும். இவரே மீனுக்கு உணவை கொடுக்க வேண்டாம் என்கிறார். மன்னா, ஏதோ கோல்டு பிஷுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டீர்களே, எதற்கு என இந்த மந்திரியார் தெரிந்து கொள்ளலாமா?
2: மந்திரியார், இந்த உலகமே தலைக்கீழாக போகிறது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. நம் அரண்மனை அலங்கார குளத்தில் இருக்கின்ற கோல்ட் பிஷுக்கு பயங்கரமான புத்தியும் ஞாபக சக்தியும் இருக்கிறதாமே.
1: மன்னா, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இனிமேல் அது அலங்கார குளத்தில் நீந்தாது. குவாண்டம் பிசிக்ஸ் பேசும் போல் இருக்கிறதே.
2: விளையாடாதீர் மந்திரியாரே. அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களாமே, அதற்கு பல மாதங்களுக்கு முன்பு நடந்த விஷயம் கூட ஞாபகத்தில் இருக்குமாமே. கோல்ட் பிஷுக்கு ஞாபகம் 3 நொடிகள் தானே இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: மன்னா, அது கட்டுக்கதை. ஆனால் உண்மை கதை என்னவென்றால், சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் மிகவாரி பல்கலைக்கழகமும் கோல்டு பிஷ் குறித்து நடத்திய விலங்கியல் ஆராய்ச்சியில் கோல்டு பிஷ் தங்களுடைய சுற்றுப்புறத்தின் தோற்ற மாற்றங்களை வைத்து 70 சென்டிமீட்டர் வரையிலான தூரத்தை மிக துல்லியமாக நீந்தும் என்று கூறியிருக்கிறார்கள்.
2: அப்படியெனில் உணவு இந்த இடத்தில் இடப்படும் என்பதை கணித்துவிடும்.

0: தங்க மீன்களால் தங்களுக்கு தவறாமல் உணவு அளிப்பவர்களின் முகம் மற்றும் குரல் அதிர்வுகளை அடையாளம் காண முடிகிறதா? புதிய நபர்களை கண்டால் பயந்து ஒதுங்கும் மீன்களுக்கு உணவளிப்பவர் அருகில் வந்தால் எந்தவித பயமும் இன்றி மேலே நீந்தி வரும் என்று ஆராய்ச்சியின் முடிவில் தெரிய வந்திருக்கிறது.
1: ஓஹோ மந்திரியாரி, நீர் கூறுவதை பார்த்தால் மனிதர்களின் மூளை அமைப்பு போன்று ஏதாவது இந்த மீன்களுக்கு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது.
0: மன்னா, தங்களது சந்தேகத்தில் சிறிது உண்மை இருக்கிறது. மனிதர்களின் நினைவாற்றலுக்கு உதவும் ஹிப்போகாம்பஸ் பகுதி போன்றே கோல்ட் ஃபிஷின் மூளையில் உள்ள தலியம் பகுதி இடங்கள் மற்றும் நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி பார்க்க உதவுகிறதாம்.
1: அதுதானே பார்த்தேன். நமது அலங்கார குளத்தில் இருக்கும் அந்த மீன் என்னை முறைத்து பார்த்து கொண்டு போனதே அப்போதே எனக்கு புரிந்தது அதற்கு என் மீது ஏதோ பகை இருக்கிறது என்று. ஓஹோ, ஒருவேளை நான் போன வாரம் அந்த குளக்கரையில் உட்கார்ந்து ராஜமாதாவுக்கு தெரியாமல் லட்டு திருடி சாப்பிட்டதை அது பார்த்திருக்குமோ?
0: ஓஹோ, இப்போது புரிகிறது. இந்த மன்னர் எனக்கு தராமல் ஏதோ தனியாக சாப்பிடுகிறார் என்றுதான் அது உங்களை நினைவில் வைத்து முறைத்திருக்கும். மன்னா,
1: ஒருவேளை இருக்குமோ? ஐயோ மந்திரியாரே, அப்படி என்றால் ராஜமாதாவிடம் அது என்னை போட்டு கொடுத்து விட்டால் என் நிலைமை என்னாவது?
0: பயப்படாதீர்கள் மன்னா, அதற்கு தான் தமிழ் பேச தெரியாதே.
1: அதுவும் சரிதான். சற்று யோசித்து பார் மந்திரியாரே, இந்த கோல்ட் பிஷுக்கு இவ்வளவு அறிவு திறம் இருக்கிறது என்றால் நாளையிலிருந்து அதை நம் அரசவைக்கு தலைமை ஆலோசகராக்கி விடலாம்.
0: ஐயோ ஐயோ மன்னா, அது தண்ணீருக்குள் தானே வாழும், அப்புறம் எப்படி சபையில் வந்து தீர்ப்பு சொல்லும்?
1: அதற்கென்ன, சபை நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி தொட்டி செய்து வைத்து அதற்குள் கோல்ட் பிஷை போட்டு விடுவோம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு அது வலது பக்கம் நீந்தினால் ஆமாம் என்றும் இடது பக்கம் நீங்கினால் இல்லை என்றும் வைத்துக் கொள்ளலாம். சம்பளத்திற்கு பதிலாக அதற்கு தினமும் இரண்டு வேளை மீன் தீவனம் கொடுத்தால் போதுமே. உமக்கு வேலையும் மிச்சமாகும் மந்திரியாரே.
0: வேலை மிச்சமாகும், அப்ப சம்பளம்? ஆஹா, நமது இடத்தில் இன்னொரு ஆள். அச்சா, மீனா? கூடாது, ஏதாவது செய்தாக வேண்டுமே. மன்னா, ஆனால் ஒரு சிறு சந்தேகம். அந்த மீன் ரொம்ப புத்திசாலி என்றால் நாம் அதை தொட்டியில் அடைத்து வைத்திருப்பது அதற்கு நன்றாக தெரியுமே. அப்புறம் அது கோபப்பட்டு நம் மேலே வழக்கு போட்டு விட்டால் என்ன செய்வது?
1: நீர் சொல்வதும் ஒரு வகையில் உண்மைதான். சரி, இப்போதைக்கு அந்த மீனுக்கு ஒரு நீந்தும் அறிவாளி என்ற ஒரு பட்டம் கொடுத்து அலங்கார குளத்திலேயே விட்டு விடுவோம். ஆராய்ச்சி செய்பவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கட்டும், நாம் போய் மதிய சாப்பாட்டை கவனிப்போம். மதிய சாப்பாட்டிற்கு தூக்கலாக மீன் வறுவல் இருக்க வேண்டும் என்று சமையல்காரரிடம் கூறிவிடும் மந்திரியாரே.
0: அப்படியே செய்து விடுவோம். அப்பாடா, நல்ல வேலை, விட்டால் மன்னர் நம் வேலைக்கு வேட்டு வைத்து விடுவார் போல இருக்கிறதே. நாமும் போய் மதிய மீன் சாப்பாட்டை கவனிப்போம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

சுறுசுறுப்பான சுறுசுறுப்பான தித்திக்கும் திங்கட்கிழமை காலை நேரத்தில் ஆரம்பமாகிறது குமரி எஃப்எம் 101 இன் மார்னிங் ஷோ. இது தென் குமரி தேனலை, இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசை அலை. ஹாய் கேகே மக்களே, மற்றும் உலகமெங்கும் நமது குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். வணக்க சொல்லி உங்க கூட இணைவது ஆர்ஜி ஜில்லிஜு. ஆமாங்க, சூப்பர் ஹிட் பாடல்களின் நிகழ்ச்சியில போட போறோம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கடந்த 85 வருடங்களா ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆய்வு முடிவை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையானது நாம நினைக்கிற மாதிரி பணமோ பேரோ புகழோ கிடையாதுங்க, வார்மான க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கான ஒரு ஃபேமிலி சர்க்கிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு கம்யூனிட்டி சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. குறைவான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுனா இதை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான உறவுகளை தான் நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கணுமா, அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை, ஐயோ இப்போ கிளம்பி வேலைக்கு போகணும், காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும் அப்படின்னு வந்து சோம்பல் படாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக கிளம்புறதுக்காக சூப்பரான மாசான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. அறிவு பாடல் வரிகளை எழுத அன்ருத் ரவிச்சந்திர

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: காரு, பைக்கு, ஆட்டோ, பஸ்ன்னு நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் முதல்ல முகப்பு விளக்கில் வந்து பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி

இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒட்டல அப்படின்னா 500 ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படிங்கறது நேத்துல இருந்து நம்ம மாவட்டத்துல வந்து அமல்படுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதனால ஒட்டல அப்படின்னா இன்னைக்கே ஒட்டிருங்க. கார், பஸ், ஆட்டோ, சைக்கிள், ட்ரெயின் எதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 7:42. இது குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. இது பொது அறிவு கேள்விக்கான நேரங்க. இன்னைக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்கி 142 வரலாற்றை கொண்ட லண்டனில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்துல முதன் முறையா மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 2026 ஜூலையில வந்து நடத்தப்படுது. இது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடத்தப்படுது அப்படிங்கறத இன்றைய கேள்வி. மீண்டும் ஒரு முறை சொல்றோம், ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்கி 142 வரலாற்றை கொண்ட லண்டனில் உள்ள புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்துல முதன் முறையாக மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 2026 ஜூலையில் எந்த இரு நாடுகளுக்கிடையே நடத்தப்படுது? இதற்கான பதில நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாங்க. கென் வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமார் இசையில அவரை பாடி இருக்கும் யூத் படத்துல இருந்து செம கியூட்டான ஒரு பாட்டு வருது கேளுங்க. ஸ்டே டியூன்ட் வித் குமரி 101. இது தென்குமரி தேனலை.

0: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
1: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
0: தோல் நோய்கள்,
1: வயிற்று செரிமான கோளாறுகள்,
0: மூட்டுவலி வாதம்,
1: சுவாச கோளாறுகள்,
0: மூலம்
1: தலைவலி மைக்ரேன்,
0: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
1: 9443693100. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க.
2: நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நீரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்.

0: ஜூலை 16 முதல் 20 வரை.
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
0: என்ன பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படிங்கறத வந்து ஞாபகப்படுத்திடலாம். ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்கி 142 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட லண்டனில் உள்ள புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் முதன்முறையாக மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 2026 ஜூலையில் நடத்தப்பட்டது. அதில் இரு நாடுகளிடையே போட்டி நடைபெற்றது அப்படிங்கறதாங்க கேள்வி. இதற்கான பதில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள். கிரிக்கெட்டின் தாயகம் என்று அழைக்கப்படும் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் 1884 ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதன் முதல்ல நடத்தப்பட்டதுங்க. அதுக்கப்புறமா 142 ஆண்டுகள் கழித்து 2026 ஜூலை 10 அன்னைக்குதான் முதன்முறைய ஒரு மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்த மைதானத்துல வரலாற்று சாதனையா நடத்தப்படுதாங்க. இந்த போட்டியில்தான் இங்கிலாந்து மகளிர் அணியும் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணியும் விளையாடிட்டு இருக்காங்க. மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியின் பதிலும் ஒருமுறை கூட. ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்கி 142 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட லண்டனில் உள்ள புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் முதன்முறையாக மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 2026 ஜூலையில் நடத்தப்பட்டது. எந்த இரு நாடுகளிலேயே இந்த போட்டி நடைபெறுகிறது? அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள். இனி இன்றைய நாளின் முக்கியம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது தென் குமரி தேனலை.
3: தேதியும் செய்தியும் இன்று ஜூலை 13
4: புதுவை தமிழறிஞர், கவிஞர், எழுத்தாளர் சுந்தர சண்முகனார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: 1922 ஆண்டு இதே நாளில் பிறந்த சுந்தர சண்முகனார் அவர்கள் புதுவையில் வாழ்ந்து வந்த தமிழறிஞர் ஆவார்.
4: தமிழில் புதிய துறைகளில் ஆய்வினை மேற்கொண்ட அறிஞரான இவர் சிறந்த எழுத்தாளரும் கவிஞரும் ஆவார்.
3: நூல் தொகுப்புக்கலை, அகராதியியல் கலை ஆகிய துறைகள் பற்றி முதன்முறையாக முறையியல் நூல்களை படைத்த இவர் ஆற்றுப்படுகை அணுகுமுறையில் பண்பாட்டு ஆய்வை தொடங்கி வைத்த முன்னோடியும் ஆவார்.
4: தமிழ் ஆசிரியர்களுக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது என்ற மாய தோற்றத்தை தகர்த்தவர்களில் இவரும் ஒருவராவார்.
5: என் தாய் கொடுத்த தமிழுக்கிள்ளை தட்டுப்பாடு.
3: தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான வைரமுத்து அவர்கள் பிறந்த தினம் இன்று.
6: சின்ன சின்ன ஆசை.
4: கவி பேரரசு என்று புகழப்படும் வைரமுத்து அவர்கள் 1953 ஆண்டு இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
3: சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்றுள்ள இவர் சுமார் 8000 அதிகமான பாடல்களை இயற்றியுள்ளார்.
4: கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், தேசிய கீதம் உள்ளிட்ட பல்வேறு கவிதை தொகுப்புகள், கட்டுரைகள், புதினங்களையும் இவர் இயற்றியுள்ளார்.
3: கலைமாமணி விருது, சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
4: ஆயிரத்தி 1830 ஆண்டு இதே நாளில் வங்காள மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி கொல்கத்தாவில் அலெக்சாண்டர் டஃப், ராஜாராம் மோகன் ராய் ஆகியோரால் நிறுவப்பட்டது.
3: 1919 ஆண்டு இதே நாளில் பிரிட்டனின் R-34 வான் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலாக 182 மணி நேரங்கள் பறந்து தனது முதலாவது பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்தின் நோர்புக்கில் தரையிறங்கியது.
4: அமெரிக்க ஆய்வாளர் ராய் சாப்மேன் ஆண்ட்ரூஸ் அவர்கள் மங்கோலியாவின் கோபி பாலைவனத்தில் முதன் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட டைனோசர் முட்டைகளை 1923 ஆண்டு இதே நாளில் கண்டுபிடித்தார்.
3: முதலாம் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் துவங்கப்பட்ட நாள் இன்று.
4: பன்னாட்டு ஆடவர் தேசிய கால்பந்தாட்ட அணிகளுக்கிடையேயான முதல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி உருகுவே நாட்டில் 1930 இதே நாளில் துவங்கப்பட்டது.
3: ஜூலை மாதம் 30 தேதி வரை நடந்த இந்த போட்டியில் 13 அணிகள் இறுதி ஆட்டங்களில் பங்கேற்றன.

0: 3000 பேர்கள் கண்டுகளித்த இந்த ஆட்டத்தில் உருகுவே அர்ஜென்டினாவை 4-2 என்ற கோல் கணக்கில் வென்று உலகக்கோப்பையை வென்ற முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது.
1: 1974 இதே நாளில் இந்தியா தனது முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை இங்கிலாந்துக்கு எதிராக ஹெடிங்லேயில் விளையாடியது.
0: தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பெண் எழுத்தாளரான நடேன் கோடிமர் அவர்கள் நிறவெறி கொள்கையை எதிர்த்து எழுதியவர் ஆவார்.
1: 1974 புக்கர் பரிசினை பெற்ற இவர் 1991 இலக்கியத்திற்கான நோபல் பரிசினையும் பெற்றுள்ளார்.
0: 15 நாவல்கள், பல சிறுகதை தொகுதிகள், கட்டுரை நூல்கள் போன்ற பலவற்றை படைத்துள்ள இவர் 2014 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: எழுத்தாளர், ஆய்வாளர், நாட்டுப்புறவியலாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முக ஆளுமையாக அறியப்படும் ஏ கே ராமானுஜன் அவர்கள் 1993 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் என 5 மொழிகளையும் ஆராய்ந்து நூல்களை எழுதியுள்ள இவர் சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் உள்ளார்.
1: இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது.
2: தேதியும் செய்தியும்.

நீங்கள் கையில் வச்சிருக்கிற மொபைலில், கையில் கேட்டிருக்கிற வாட்சில், உங்கள் வீட்டு கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:57. குமரி பண்பலை 101 இது தென்குமரி தேன்.

இல்லை நம்ம ஹிப்ஹாப் தமிழா இசையில விக்னேஸ்வரன் வரிகளில் கரிஷ்மா ஸ்ரீனிஷா பாடிய அரண்மனை ஃபோர் பட பாடலை கேட்டோம். அடுத்ததான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையில சூப்பர் சூப்பர் வரிகளில் அனிருத், மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் குழுவினர் பாடியிருக்கும் வேட்டையன் பட பாடல்.

0: பண்பலை நூற்றொன்றிலிருந்து தென்குமரி தேனலை இன்னு கேட்கலாம் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்துக்கு பிறகு மீண்டும் தென்குமரி தேனலை தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடய அறிவியல் நிபுணர் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

0: பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன், காட்டில், மேட்டில், வீட்டில், ரோட்டில், நீங்கள் அங்கே எங்கேன்னு எங்கே நின்னாலும் இப்போ டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 8:02. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம் கேட்டுட்டே இருக்கிறது குமரி எஃப்எம் 101 இன் மார்னிங் ஷோ தென்குமரி தேனலை. இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை விவரம் பற்றி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60, நாட்டு வெண்டைக்காய் 50, வெண்டைக்காய் பச்சை 40, நாட்டு தக்காளி 30, ஆப்பிள் தக்காளி 45, நாட்டு மிளகாய் 65, நாடன் மிளகாய் 180, சீனி அவரைக்காய் 50, வெள்ளரிக்காய் 35, பாகற்காய் 80, இஞ்சி 240, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 55, வல்லாரி 48, கேரட் 75, முட்டைக்கோஸ் 55, வாழைக்காய் 10 எண்ணம் 50, முருங்கைக்காய் 10 எண்ணம் 70, சின்ன வெங்காயம் 70, பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 22, மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடலை 43, பீன்ஸ் 115, சவுச்சவ் 150, தட்டை பயிறு 45, நாடன் மாங்காய் 40, பீட்ரூட் 55, முள்ளங்கி 45, எலுமிச்சை 75, நார்த்தங்காய் மற்றும் காலிஃபிளவர் தலா 1 கிலோ 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 50, குடுமில்லாத தேங்காய் 53, வாழையிலை 1 பூட்டு 15, மல்லிக்கீரை 90, புதினா 1 கிலோ 100 ரூபாய், பால் சீம்பு 80, வழுதலங்காய் 65, கோவக்காய் 58, சுரக்காய் 22, காராமணி 48, ஒட்டுமாங்காய் 35, நூல்கோல் 75 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 1 கிலோ 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்கள் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாய்க்காக விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகள் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 33.32 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 66.15 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 13.05 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 13.15 அடியாகவும், பொய்கை அணையில் 16 அடியாகவும், மாம்படுத்துறையார் அணையில் 38.88 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக், அப்புறமா தொடர்ந்து நாம பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது தென் குமரி தேனலை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: அகில இந்திய அளவில் கல்விக் கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
7: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
6: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும், அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
7: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
7: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
6: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க.

0: 0800-420-5011. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-34-5350. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-420-5150. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-5350.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தர்மலோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 8:09. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, குமரி எஃப்எம் 101 மார்னிங் ஷோ. தென்குமரி தேனலை, தென்குமரி தேனலை இனி உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில அவரை பாடியிருக்கும் லவ் டுடே பட பாடல் ஸ்டேட் குமரி எஃப்எம் 101. இது தென்குமரி தேனலை.

எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கிட்டே இருக்கிறது. தென்குமரி தேனலை, தென்குமரி தேனலை நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க.

உங்களுக்கு வந்து நினைவுபடுத்தலாம், இன்றிரவு 7:25 உழவர் உலகம் இருக்கு. இதுல உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அதனையடுத்து கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உண்ணாங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். அடுத்தது அமுதசுரபியில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்றிரவு 7:25 உழவர் உலகம். சொன்ன மாதிரி தென்குமரி தேனலையின் நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க. இன்றைய நாளின் பயணம் இனிதாக தொடரட்டும் புன்னகையுட. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: இப்போ ஒருத்தருக்கு 60 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன், அவர் இதுவரைக்கும் 20 ஆண்டுகள் தூங்கி கழிச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த 20 ஆண்டுகள்லேயும் ஒரு 5 வருஷத்தை கனவு கண்டே கழிச்சிருப்பார். இப்படி ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், இத்தனை வயசு ஆகுது எனக்குன்னு சொல்லி. அதில் பெரும்பகுதி தூங்கியிருப்போம், அதில் கொஞ்சம் பகுதி கனவு கண்டிருப்போம். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் 1/3 தூங்கியே கழிச்சு விடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கி 2/1 தான் அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கிற நேரம். அப்பவும் அவன் பிரயோஜனமாக என்ன பண்ணனாங்கிறது அது வேற கணக்கு. இப்போ 1/3 தூங்கி கழிச்சு விட்றான்ல, அப்படி தூங்குகிற நேரத்துலேயும் அதில் 1/4 நேரத்தை கனவு காண்றதுலேயும் அவன் கழிச்சு விட்றான். இது நிபுணர்கள் சொல்கிறது. ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கார், அவர் வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாரா இல்லை நிம்மதியாக தூங்குறாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அவரை எழுப்பியாக கேட்க முடியும். 1950 முன்னாடியெல்லாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த வழியும் தெரியாமல் தான் இருந்தது தான், தூங்குறாரா கனவு கண்டுக்கிட்டு இருக்காராங்கிறது. அதுக்கு பிறகு தான் ஒரு ஆய்வாளர் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாராம். அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, தூங்குறவர் கண்களை வந்து நம்ம கவனித்து பார்க்கணும், அப்படி பார்த்தா அதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அதில் ஒரு அசைவு

0: ஏற்படும், அசைஞ்சிக்கிட்டு இருக்கும் கண். இந்த அசைவை வந்து மின்சார கருவிகள் மூலமாக பதிவு பண்ணினார். அதிலேருந்து என்ன தெரிய வந்ததுன்னா, கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒருத்தரோட கண்கள் வேகமாக அசைதான். ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கனவு காணாமல் தூங்குகிற ஒருத்தரோட கண்கள் மெதுவாக தான் அசைதான். இதுதான் வித்தியாசம் கனவு கண்டுகிட்டு இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு. அவர் இதோட விடலை, தூங்குறவரோட இதய துடிப்பு, சுவாச வேகம், மூளை மின் அலைகள் இதையெல்லாம் கூட பதிவு பண்ணி பார்த்துருக்கார். விழிப்பு நிலையில் வெளிப்படுகிற மூளை மின் அலைகள், தூக்க நிலையில் வெளிப்படுகிற மூளை மின் அலைகள், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்துதான். அதே மாதிரி கனவு காணும் நிலையிலேயும் கனவு காணாத நிலையிலேயும் அது வேறு வேறு மாதிரியாக இருந்துதான். இதெல்லாம் அந்த ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது. அதே மாதிரி இன்னொரு ஆய்வாளர் இருந்தார். அவர் என்ன கண்டுபிடிச்சார் தெரியுமா? ஒருத்தர் கனவு கண்டுகிட்டு இருக்காருன்னா அப்போ அவருடைய சுவாசம் அதிகரிக்குதான், இதய துடிப்பு அதிகரிக்குதான், கண் அசைவு அதிகரிக்குதான். ஆக கனவு பற்றிய ஆராய்ச்சிகளில் மூளை மின் அலைகள், விரைவான கண் அசைவு, இது ரெண்டுக்கும் முக்கிய பங்கு உண்டு அப்படிங்கிறது தெரியுது. ஹான்ஸ் பர்ஜர் அப்படின்னு ஒருத்தர், இவர் யாருன்னா ஜெர்மானிய உளவியல் நிபுணர். மண்டையை ஒட்டி மின் வாய்களை வச்சு மூளையில் தோன்றக்கூடிய மின் அழுத்த வேறுபாடுகளை பதிவு பண்ணலாம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மூளை மின் அலை வரைவி அப்படிங்கிற கருவி வந்து உருவாக்கப்பட்டது. ஆல்ஃப்ரெட் மேரி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் என்ன பண்ணார்னா அவர் உதவிக்கு சில பேரை வச்சுக்கிட்டார். அப்படி வச்சுக்கிட்டு அவர் தன்னையே வந்து ஒரு கனவு பரிசோதனைக்கு உட்படுத்திக்கிட்டாராம். நான் தூங்குறேன், கனவு காண்றேன், நீங்கள் என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி உதவியாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆராய்ச்சியை அவர் பண்ணியிருக்கிறார். அது எப்படி தெரியுமா? அவர் தூங்கும் பொழுது அவர் மூக்குக்கிட்ட கொண்டுகிட்டு போய் ஒரு சென்ட்டு பாட்டிலை காட்ட வேண்டியது. உடனே அவர் வந்து கெய்ரோவில் இருக்கிற ஒரு வாசனை பொருள் விற்பனை கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறது மாதிரி அவர் கனவு கண்டாராம். இவங்க அந்த சென்ட்டு பாட்டிலை காட்டின நேரத்தில் அவருடைய நினைவு அப்படி போயிட்டுது, அது கனவாக மாறிச்சு. அவர் முகத்தில் சிவப்பு நிற ஒளி விழற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு முகத்தில். இப்போ அவருடைய கனவில் வந்து புயல், இடி, மின்னல் எல்லாம் வந்து தான். பெரும்பாலான கனவுகள் வந்து தினசரி நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். இப்போ நமது வலுவான உணர்ச்சிகள், உள்ள போராட்டங்கள், தீராத ஏக்கங்கள், பயம், இதுகளோட பிரதிபலிப்புகளை தான் நாம் வந்து கனவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆள் ஒருத்தர் துணைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கனவு ஆராய்ச்சி பண்ணார். தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா துணைக்கு இருந்த ஆளை காணும். இவர் அழ ஆரம்பிச்சுட்டார். ஏன் சார் அழறிங்க? அவன் ஓடி போட்டானேங்கிறதுக்காகவான்னாங்க. அவன் ஓடி போனதுக்காக நான் அழலை சார், நான் வச்சிருந்த பணத்தோடு அவன் ஓடி போட்டான், அதுக்காக அழறேன்னாரான். இப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களும் உண்டு. ஆனால் இது கனவு பற்றி ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்க்கையில் முன்னேற கனவு காணுங்கள், நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கைக்காக உளவியல் நிபுணர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அறிவுரை.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை சோரி. சோரி அப்படின்னா குருதி அல்லது ரத்தம் அப்படின்னு அர்த்தம்.
6: இதற்கான உதாரண வாக்கியம், வீரத்தின் அடையாளமாக திகழும் தழும்புகள் அனைத்துமே ஒரு காலத்தில் அவர்கள் சிந்திய சோரியின் சாட்சிகளே அப்படிங்கிற வாக்கியத்துல, சோரியின் சாட்சிகள் அப்படிங்கறது அவங்களுடைய ரத்தத்தின் சாட்சிகள் அப்படிங்கிற பொருளை வந்து நமக்கு தருது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
7: This is the first time we're getting together. Oh baby, I feel so good.
6: இன்னைக்கு இங்கிலீஷ்ல

0: தெரிஞ்சுக்க போற வேர்ட் இம்பிக்யூனியஸ், IMPECUNIOUS. இம்பிக்யூனியஸ் அப்படின்னா a person who has very little money or no money, அதாவது வறுமையில் இருக்கின்ற அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள்.
1: இந்த வேர்ட வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He came from an impecunious family but worked hard to become a doctor. அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தாலும் தன்னுடைய கடினமான உழைப்பினால் மருத்துவர் ஆனார் அப்படிங்கறதா இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். நல்ல குளிர்காலத்துல நாம வெளியில நடக்கிறப்போ மூச்சு விடுறப்போ மட்டும் ஒரு குட்டி புகை மூட்டம் நம்மளுடைய முன்னாடி வரும். நாம நிறைய தடவை வாய திறந்து திறந்து காத்த வெளியிட்டு அந்த வெள்ள புகை மூட்டத்தை பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். சோ இத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது குளிர்காலத்துல நம்மளுடைய மூச்சையும் வெள்ளையா தெரியுது, அத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நாம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: குளிர்காலத்துல நாம மூச்சு விடும் போது வரக்கூடிய அந்த வெண்புகை உண்மையிலே பாத்தீங்கன்னா அது ஒரு புகையே கிடையாது, அது வந்து நீராவி மூட்டம், வாட்டர் வேப்பர் தான். நம்ம லங்ஸ்ல இருந்து வெளியேறக்கூடிய காற்று பாத்தீங்கன்னா 100% ஈரப்பதம் கொண்டது. அதே மாதிரி 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில தான் அது இருக்கும். இது வெளியே இருக்கக்கூடிய 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 5 டிகிரி செல்சியஸ் மாதிரியான குளிர் காற்றை தொட்டதுமே கண்டன்சேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து அங்க நடக்குது. அதனாலதான் அந்த கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கிற அந்த வாட்டர் வேப்பர் லிக்விட் ஃபார்முக்கு மாறி சிறிய நீர்த்துளிகளை அப்படி காத்துல வந்து மிதக்க விடுது.
1: சூரிய ஒளியானது இந்த நீர்த்துளிகள் மீது பட்டு சிதறும் போது அது நமக்கு வெண்மையா தெரியும். வெளியே இருக்கக்கூடிய காற்றினுடைய வெப்பநிலை பனிப்புள்ளி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு குறைவாக இருந்தால் மட்டுமே இந்த புகமூட்டம் நமக்கு தெரியும். வெளியே குளிர்ச்சியா இருப்பது ஒரு காரணமா இருந்தாலும் அன்னைக்கான தினத்துல காற்றினுடைய ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருந்தா நாம வெளியிடக்கூடிய மூச்சு இன்னும் அடர்த்தியான வெண்புகையா தெரியும்.
0: அதே நேரத்துல இந்த வெள்ளை புகை வந்து குளிர்காலத்திலயோ அல்லது குளிர் பிரதேசத்துல நாம போய் இருக்கும் போதோ மட்டும்தான் தெரியுது. சம்மர் டைம்ல ஏன் தெரியறது இல்ல அப்படின்னா, சம்மர் டைம்ல வெளியே இருக்கக்கூடிய காத்துமே வெப்பமா தான் இருக்கும். அதனாலதான் நாம மூச்சு விடும் போது அந்த நீராவி வந்து சட்டுன்னு குளிர்ந்து நீர்த்துளியா மாறதுக்கு அங்க வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. அது அப்படி கேசியஸ் ஃபார்ம்லயே ஏர்ல கலந்துறதுனால நம்ம கண்ணுக்கே அது தெரியாது. இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: குமரி பண்பலை 101 இனி ஆரம்பமாகிறது. KK Express Film Hits.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ்.
7: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
8: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
7: Phone 233-066.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: Consciously super specialty hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously super specialty hospital.

0: எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸில் இதுவரை வந்தவை பத்து தல, தேரே இஷ்குமே, மெர்சல் மற்றும் ஓ காதல் கண்மணி பட பாடல்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை.
2: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ள 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடயவியல் நிபுணர் குழுவின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. வசந்த அழைப்பில் திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் சித்தா.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் தெய்வ திருமகன்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: 4233066.
2: Hey guys, congratulations!
3: இன்னைக்கு பார்ட்டி வேணும்,
4: முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.

0: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
1: ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கேட்ட அந்த பாடலின் படம் ஏழாம் அறிவு.
1: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் மதராசப்பட்டினம்.

திரை இசை கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதி நிகழ்ச்சி அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:02.
1: வணக்கம் நேயர்களே, இன்று நீங்கள் நடுகின்ற விதைகள் நாளை மரங்களாக வளரும். அதனால சிறந்த விதைகளை நடுங்கள், உங்கள் எதிர்காலம் வளமாக இருக்கும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
2: இந்திய கடற்படையில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் பணிக்கு 90 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பணிக்கு 32 காலியிடங்களும், பைலட் பணிக்கு 25 காலியிடங்களும், என்ஜினியரிங் பிரான்ச் பணிக்கு 24 காலியிடங்களும், ஏர் ஆபரேஷன் ஆபீசர் பணிக்கு 18 காலியிடங்களும், ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் பணிக்கு 15 காலியிடங்களும், லாஜிஸ்டிக்ஸ் பணிக்கு 10 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 275 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை

பொறுத்த மட்டில் பிஇ, பிடெக், எம்ஏ, எம்எஸ்சி, எம்பிஏ, எம்சிஏ இதில் ஏதாவது ஒன்றில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த மட்டில் பணிகளுக்கு ஏற்றவாறு வயது வரம்பில் மாறுபடும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindiannavy.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindiannavy.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 27ஆம் தேதி. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக், பிட்டர், எலக்ட்ரீஷியன் பிரிவுகளில் ஆபரேட்டர் பணிக்கு 19 காலியிடங்களும், ஹெச்ஆர், நிதி, ஐடி பிரிவுகளில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கு 9 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 28 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 31/5/2026 18 வயதில் இருந்து 28 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.neel.co.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.neel.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 17ஆம் தேதி. பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கிரெடிட் ஆபீசர் பிரிவில் மொத்தம் 779 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எம்பிஏ, சிஏ அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/6/2026 25 வயதில் இருந்து 45 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.bankofindia.bank.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.bankofindia.bank.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 20ஆம் தேதி. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கு 54 காலியிடங்களும், சீனியர் ஆபீசர் பணிக்கு 52 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கு 5 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 116 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக் அல்லது எம்பிஏ பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 20/7/2026 18 வயதில் இருந்து 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hindustanpetroleum.com. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hindustanpetroleum.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 20ஆம் தேதி. பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் பணி.

மொத்தம் 6715 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கல்வி தகுதியானது 21/7/2026 தேதியின்படி கணக்கிடப்படும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21/7/2026 தேதியின்படி 20 வயது முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ibps.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ibps.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 21 தேதி.

0: தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று
1: ஆயுஷ்மான் பாரத் PMJAY திட்டத்தில் இணைந்த 36வது மாநிலம் எது? ஆயுஷ்மான் பாரத் PMJAY திட்டத்தில் இணைந்த 36வது மாநிலம் மேற்கு வங்காளம் ஆகும். தென்கொரியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தென்கொரியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஹான் ஷியோங் ஷூக் ஆவார். 2026 ஆண்டிற்கான மான் பகதூர் சிங் லஹக் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2026 ஆண்டிற்கான மான் பகதூர் சிங் லஹக் விருது பெருமாள் முருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? 52வது G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளது. ராக்வீர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்திற்காக புதிய கின்னஸ் உலக சாதனையை படைத்த நிறுவனம் எது? ராக்வீர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்திற்காக புதிய கின்னஸ் உலக சாதனையை படைத்த நிறுவனம் ராபிடோ ஆகும். இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால விருது எது? இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால விருது கீர்த்தி சக்ரா விருது ஆகும். 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனஹாரியா ஆவார். சர்வதேச வர்த்தக சபை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சர்வதேச வர்த்தக சபை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஹர்ஷ்பதி சிங்கானியா ஆவார். ரஷ்யா கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ரஷ்யா கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் விருது சுதர்ஷன் பட்நாயக் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. GI குறியீடு பெற்ற தேஸ்பூர் லிச்சி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? GI குறியீடு பெற்ற தேஸ்பூர் லிச்சி அசாம் மாநிலத்தை சேர்ந்தது. இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஜெனரல் தீரஜ் சேத் ஆவார். பார்சிலோனா ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? பார்சிலோனா ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் லூயிஸ் ஹாமில்டன் ஆவார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்றது? உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கி நாட்டில் நடைபெற்றது. இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி இந்திய அணி ஆகும்.
0: படிப்பிற்கான பகுதியில் இன்று
1: MBA இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.

0: இது ஒரு 3 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு +2 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
1: சப்ளை செயின் அனலிஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜர், குளோபல் சப்ளை செயின் கன்சல்டன்ட்
0: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
1: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
0: ஜி எம் தர்ஷினி,
1: டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
9: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
8: போன் 233-066.

0: வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 2330066.

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. மக்கள் மன்றம், கடித வழி கோரிக்கைகள். பொதுமக்களின் பொதுநலன் சார்ந்த கோரிக்கைகள், கடித வழி கோரிக்கைகள் கேட்கவிருக்கிறோம். நேர்கள் தங்கள் பகுதியில் நிலவும் பல்வேறு பொது நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்களின் பிரச்சினைக்கு சரியான தீர்வினை தருவார்கள் என எதிர்பார்க்கிறோம். அரசு அலுவலர்களுக்கும் வணக்கத்தை கூறி நேர்களின் கடிதங்களை வாசிக்கலாம். அதற்கு முன்,
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: இணைந்திருக்கிறீர்கள். இது ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 2330066.

0: மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் வந்து கடித வழி கோரிக்கைகள் வாசிக்க கேட்கலாம். முதல் கோரிக்கையை யார் விடுத்திருக்கிறாங்க அப்படின்னா பென்சிகர் குலசேகரம் அங்கேருந்து விடுத்திருக்கிறாங்க. இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் குமரி மாவட்ட பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் அவர்களுக்கும் குலசேகரம் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் கனிவான கோரிக்கை. குலசேகரம் சிறப்பு நிலைய பேரூராட்சி 7வது வார்டுக்குட்பட்ட குடியிருப்புகள் அதிகம் அமைந்துள்ள கோதையார் இடது கரை கால்வாய் கரையோரமாக செல்கின்ற சாலையானது பல ஆண்டுகளாக மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அவல நிலையில் உள்ளது. இச்சாலையானது குமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் நடைபெறும் போது சிவாலய பக்தர்கள் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் சாலையாகும். எனவே விரைவாக நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட துறைகள் நேரில் ஆய்வு செய்து சாலையினை சீரமைக்கும்படி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டிருக்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.
1: கண்மொழியால் பேசடி என்

நேயர்கள், உங்கள் பகுதியில் நிலவும் பொது நலன் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து நீங்களும் கடிதங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: மக்கள் மன்றம் பகுதி, அகில இந்திய வானொலி, கோணம், நாகர்கோவில் 4.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
5: ungal idayathai maaradipilirundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. இப்போது முதல் 12 மணி வரை திரை இசை கேட்கலாம்.

0: கேட்டது விண்ணை தாண்டி வருவாயா பட பாடல்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக வர இருப்பது பைசன் பட பாடல்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: அடிக்கிற கொடைகிற சரிகிற அலைகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழிகிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா

0: கேட்டது கொடிபட பாடல்.
1: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
0: குமரி பண்பலை நூற்றொன்றில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. நேரம் இப்போது முற்பகல் 11:20.
3: அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
3: போன் 233-066.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நீங்கள் இணைந்திருப்பது திரை இசையுடன். நேரம் இப்போது முற்பகல் 11:30. திரை இசையில் இனி கேட்கலாம் மாமன்னன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. நேரம் இப்போது முற்பகல் 11:38. திரை இசையில் இனி கேட்கலாம் வாரிசு படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆர். மாலதி ராஜேந்திரன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்றிரவு 7:25 உழவர் உலகம். குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி உங்களுக்காக வருது கபாலி படத்திலிருந்து பாடல்.

அன்பளிப்புக்கு நினைவுபடுத்துகிறோம். இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அதனை அடுத்து கோகோ சாகுபடி நீர்முகத்தில் பங்கேற்கிறார். உன்னங்குளம்

குமரி பண்பலை நூற்றொன்றில் திரை இசையில் திரை இசையோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20. நேரம் இப்போது 11:50. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து திரை இசை. திரை இசையில் அடுத்ததா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு ஆடுகளம் படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் நண்பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: பண்பலை 101 இனி இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதே திரை இசை. 1:55 2:15 திரை இசை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரை இசை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை, தொடர்ந்து அறிவியல் ஓட்ட திட்டம். மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், இதில் திரை இசை கேட்கலாம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 இன்னிசை நேரம். இரவு 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள். இரவு 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அதனை அடுத்து கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உண்ணாங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 திரை இசை. இரவு 9:15 செய்திச்சுடர், 9:30 திரை இசை. இரவு 10:05 நிலாமுற்றத்தில் திரை இசை. இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: one-off test at the Lord's against India this afternoon. Resuming the penultimate day with an overall lead of 269, India declared their second innings at 341 for 7 at the stroke of tee, giving a target of 457 runs. Wicketkeeper batter Yastika Bhatia became the first woman to score a test century at Lord's. And with that,
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் பகல் 12:10. ஆரம்பமாகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசையில் திர இசை. முதலில் கேட்கலாம் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் இப்போது பகல் 12:20. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசையில் திரை இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20. மனம் நனை மதுரமழைது தேரல் சுவையில் சாரல் இசையில் திரை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. அடுத்ததாக முதல் மரியாதை படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அதனை அடுத்து கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உண்ணாங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபியில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்றிரவு 7:25 உழவர் உலகம். குமரி பண்பலை 101 இது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நிலையத்தில் நேரம் இப்போது 12:27. திரை இசையில் அடுத்ததாக வரும் மதுரகானம் ஜானி படத்திலிருந்து.

நினைவுபடுத்துகிறோம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருப்பது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசையில் திரை இசை. மதுரகானமாய் திரை இசையில் அடுத்ததாக வர இருப்பது வைதேகி காத்திருந்தால் படப்பாடல்.

பண்பலை நூற்றொன்றில் இதுவரை கேட்டது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜே லிஜூ.

0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்குவங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவு கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவு கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27 தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரின் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறியிருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்குவங்க சட்டப்பேரவையில்

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்றைக்கி செய்தி தெரியுமாலா, நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சமூக விழிப்புணர்வு மற்றும் நமது பொறுப்பு, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழக்கூடிய சமூகம் வந்து சிறப்பாக அமைய அரசாங்கம் மட்டுமல்லங்க, ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியம் இல்லையா? சிறிய நல்ல செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இல்லையா? முதலில் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை இல்லையா? தேவையில்லாமல் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது, மரங்களை வளர்ப்பது, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது போன்ற செயல்கள் இயற்கையை பாதுகாக்க உதவும். அடுத்து வந்து கேட்டீங்க அப்படின்னா சாலை பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பை நினைவில் கொள்வோம். போக்குவரத்து விதிகளை மதிப்பது, வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருப்பது, தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவது நம் உயிரையும் பிறரின் உயிரையும் பாதுகாக்கும். மேலும் சமூகத்தில் அனைவரையும் மதிக்கும் மனப்பான்மை வேண்டும். ஜாதி, மத, மொழி போன்ற வேறுபாடுகளை கடந்து மனித நேயத்துடன் நடந்து கொள்வதே சிறந்த சமூகத்தின் அடையாளம். அப்புறமா குழந்தைகளின் கல்வி, பெண்களின் பாதுகாப்பு, முதியோருக்கு மரியாதை ஆகியவை நம் அனைவரின் பொறுப்பு. ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த சிறிய மாற்றத்தை இன்று முதல் தொடங்கலாமே. நல்ல சமூகம் என்பது பிறரிடம் எதிர்பார்ப்பில்லாமல் உருவாகாது இல்லையா? நம்முடைய நல்ல செயல்களால் மட்டுமே உருவாகும். ஒரு நல்ல சமூகம் என்பது பிறரிடம் எதிர்பார்ப்பதால் உருவாகாது, நம்முடைய நல்ல செயல்களால் உருவாகும் இல்லையா? நேரம் 1:03. நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மான்ஸ்டர் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, இதில் திரையிசை கேட்பதற்கு முன்,
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: நம்ம கேட்கவிருக்கும் பாடலின் படம் மீரா.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநி நேரம், குமரி களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆன்வர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20. அடுத்த பாடலின் படம் பிதாமகன்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு

0: தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Urgently Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Urgently Super Speciality Hospital.
4: அடுத்த பாடலின் படம் நாணயம்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: நேரம் 1:31 ஆகிவிட்டது. அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் அமரன்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: நேரம் 1:35 ஆகிவிட்டது. அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் அடியே.

0: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
1: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
0: தோல் நோய்கள்,
1: வயிற்று செரிமான கோளாறுகள்,
0: மூட்டுவலி, வாதம்,
1: சுவாச கோளாறுகள்,
0: மூலம்,
1: தலைவலி, மைக்ரேன்,
0: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
1: 9443693100.
2: நிறைவாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் நந்தா.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031 ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாயவிலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும் இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக் குலைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கிய துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும் 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15 தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20 தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1,100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 நாட்களில் 95 காசுகள் உயர்ந்து 6.65 ரூபாய் முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டிவேறு செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு பேக்குக்கு 165 ரூபாய் செலவு ஆயிருக்கு. தண்ணி இருக்கு ரொம்ப மிச்சங்க. ஆனா இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலமே எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோப்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு

வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்கோவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக

0: இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரண்டாவது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், மூன்றாவது இரு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. ஒரு பாடல் கேட்டிருக்கலாம், மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் குமரி களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

நேயர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. திரையிசையில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் சத்தம் போடாதே.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ் அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் வெப்பம்.

0: திரையிசை கேட்டோம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: அறிக்கை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனாவில் பதிவான மழை

இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சென்கோனாவில் பதிவான மழையின் அளவு 2 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்பை விட அதிகமாய் காணப்பட்டது. சென்னை, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 16ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். 16ஆம் தேதி வரை இதே வானிலை நிலவக்கூடும். 17ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். 17ஆம் தேதியன்று இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஏதுமில்லை. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம்.

துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக்கா அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக்கா அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஜெர்மனி இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகன

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:02, தேனி நேரம், குமரி களஞ்சியம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது துவக்க விழா.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தந்த நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது துவக்க விழா. வெட் கிரைண்டர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபா உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.

வணக்கம் நேர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டின் தென் முனையான கன்னியாகுமரி மாவட்டத்தின், அதாவது நமது மாவட்டத்தின் மலைகள் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கடலால் மட்டுமல்ல, அதன் அழகிய மலைகளாலும் இயற்கை வளங்களாலும் சிறப்பு பெறுகிறது இல்லையா? நமது மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரந்து விரிந்துள்ளன. இங்கு அடர்ந்த காடுகள், அரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் நிறைந்துள்ளன அல்லவா? அவற்றில் மிகவும் பிரபலமானது மருந்துவாழ் மலை. இந்த மலை பல மருத்துவ மூலிகைகள் வளரக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. ராமாயண கதையின்படி அனுமான் சஞ்சீவி மலையை எடுத்துச் செல்லும் பொழுது அதன் ஒரு பகுதி இங்கு விழுந்ததாக ஒரு

உள்ளூர் நம்பிக்கையும் உள்ளது. மருந்துவாழ் மலை தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மலை இல்லையா? இது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். இந்த மலையை பற்றிய புராண கதைப்படி ஹனுமான் சஞ்சீவி மலையை எடுத்து செல்லும் பொழுது அதன் ஒரு பகுதி இங்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த மலையில் அரிய மருத்துவ மூலிகைகள் அதிகமாக காணப்படுகின்றன என கூறப்படுகிறது. இயற்கை அழகும் மலையேறும் அனுபவமும் கொண்ட சுற்றுலாத்தலம் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். மலையின் உச்சியில் சிறிய கோவிலும் தியானத்திற்கு ஏற்ற அமைதியான சூழலும் உள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சஞ்சீவி மலையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. 800 அடி உயரமும் கொண்டது இந்த மலை. அரிய வகை மூலிகைக்கு பெயர் பெற்றது அப்படின்னே சொல்லிக்கலாம்.

0: அடுத்ததாக ஒரு விளம்பரம் உங்களுக்காக வருது.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

நேரம் 3:11 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்த தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் நம்ம ஊரில் உள்ள மலைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாமலை பற்றிய தகவல்கள். மாறாமலை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காளிகேசம் கீரிப்பாறை வனப்பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது. அழகிய மலைப்பகுதியாகும் இந்த மலை. இது அடர்ந்த காடுகள், அரிய பறவைகள், விலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னே சொல்லிக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை செல்வம் மாறாமலை என்றே சொல்லலாம். மாறாமலை என்பது ஒரு சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, இயற்கை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான சுற்றுச்சூழல் பகுதியும் கூட அப்படிதான் கண்டிப்பாக சொல்லியாகணும். வனத்துறையின் அனுமதியுடன் மட்டுமே சில பகுதிகளுக்கு செல்ல முடியும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3200 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான மலை கிராமம் இந்த மாறாமலை.

அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

நேரம் வந்து 3:23 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஊரில் உள்ள மலைப்பகுதிகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.

அடுத்தது நம்ம வந்து எந்த மலையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேளிமலை. வேளிமலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை அழகை தாங்கி நிற்கும் வேளிமலை. வேளிமலை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி அப்படின்னே சொல்லிக்கலாம் இல்லையா. பசுமையான காடுகள், மலைச்சரிவுகள், இயற்கை நீரூற்றுகள் என இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த வேளிமலை. இந்த மலைப்பகுதிகளிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சிறிய ஆறுகள் வள்ளியாறு முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மழை நீரை சேமித்து சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நீர் வள ஆதாரமாக இந்த மலை வந்து விளங்குகிறது இல்லையா. வேளிமலை வந்து இதனுடைய பகுதி உயிரினங்கள் மற்றும் தாவர வளங்களுக்கும் முக்கியமானது அப்படின்னே சொல்லிக்கலாம். கன்னியாகுமரி வனப்பிரிவில் உள்ள வேளிமலை வந்து காப்புக்காடு, அதாவது வேளிமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட், இயற்கை பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக வந்து இது கருதப்படுகிறது. மலைச்சூழல், அதுக்கப்புறமா குளிர்ந்த காற்று, பசுமையான காட்சிகள் காரணமாக இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களை ஈர்க்க

கூடிய இடமாக இந்த வேலிமலை விளங்குகிறது. பக்கத்தில் வந்து பத்மநாபபுரம் அரண்மனை, அப்புறமா குளச்சல், நாகர்கோவில் போன்ற முக்கியமான இடங்கள் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வேலிமலை என்பது ஒரு மலை மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை செல்வம் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். நீர்வளம் மற்றும் உயிரியல் பாதுகாக்கும் ஒரு முக்கியமான பசுமை சின்னம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அந்த பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட

அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: மகிழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தந்த நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.

இன்றைக்கி வந்து தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒவ்வொரு மலை, அதாவது நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒவ்வொரு மலைப்பகுதிகள், மாறாமலை, நம்ம மாறாமலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், வேலிமலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா வந்துட்டு மருந்துவாழ் மலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்ததாக வந்து தொவ்வாழை மலை. தொவ்வாழை அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வந்து பூக்கள் இல்லையா? அந்த பூக்கள் வந்து அந்த மலை பிரதேசத்தில் அப்படி அப்படியே எல்லாரும் நட்டு வச்சுட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பூக்கள் அப்படின்னு அந்த இடத்தோட ஒரு மகிமை அப்படின்னு சொல்லலாம். எங்கே கேட்டாலும் தொவ்வாழை அப்படின்னாலே பூ தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லை. தொவ்வாழை மலை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொவ்வாழை பகுதியை சுற்றியுள்ள ஒரு மலைப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து நாகர்கோவிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலாக நம்ம வந்து அங்கே போயிடலாம். தொவ்வாழை பகுதி வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பூச்சந்தைக்கும் மலர் சாகுபடிக்கும் மிகவும் பிரபலமானது இல்லையா?

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேரம் 3:39 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்த தேனி நேரத்தில் பண்பலையின் குமரி களஞ்சியம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலை பிரதேசங்கள், அதாவது மலைகள், என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போயிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி நம்ம

கேட்டோம் தோவாளை மலை இல்லையா. அது வந்து தோவாளை மலை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை பகுதியை சுற்றியுள்ள ஒரு மலைப்பகுதியில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மலையுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் தாக்கம் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை சூழலில் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. மலைப்பகுதிகளை சுற்றியுள்ள கிராமங்கள், வயல்வெளிகள், தென்னந்தோப்புகள் போன்றவற்றின் ஆழமான காட்சிகளை இங்கே காண முடியும். அதுக்கு மேலே ஏறி நின்று பார்க்கும் பொழுது அதிக உயரமான சுற்றுலா மலைகள் போல இல்லாமல் உள்ளூர் மக்கள் நடைப்பயணம் மற்றும் இயற்கையை ரசிப்பதற்கு பயன்படுத்தும் ஒரு சின்ன மலைப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, நம்ம இந்த ஊரில் தானே இருக்கோம், எப்போ போய் பார்க்கலாம், எப்பயும் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் கூட இந்த அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி வரை, அதாவது குளிர்ச்சியான இந்த காலநிலையில் அந்த டைமில் ஒரு நடைப்பயணத்திற்கு ஏற்ற இடம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அடுத்து மழை காலத்தில் பாறைகள் வழுக்கும். ஏன்னா இந்த டைமில் மழைக்காலம் வரும் பொழுது இந்த பாறைகள் வழுக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் எந்த மலை பிரதேசத்துக்கு, அதாவது நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் இந்த மழைக்காலத்தில் பாறைகள் மீது நீங்கள் வந்து ஏறி போனீங்க அப்படின்னா அந்த பாறைகள் வழுக்கும் இல்லையா. அதனால் கவனம் தேவை. கவனம் தேவை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பிடியுள்ள ஒரு காலணி வந்து நம்ம அணியலாம். இந்த ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம போகலாம். அதுக்கப்புறமா தனியாக ஆழமான பகுதிக்கு செல்லாமல் குழுவாக செல்வது பாதுகாப்பானது. நம்ம மலையில் ஏறும்போதெல்லாம் தனியாக போய் நின்றுட்டு கஷ்டப்படாமல் நம்ம குழுவாக போய் நம்ம இந்த மலையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட வரவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இயற்கையை பாதுகாக்காமல் நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துலலாம் போயிட்டு இங்கேருந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸு அது இது ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த மலை ஏறும் பொழுது சாப்பிட்டுட்டு அந்த குப்பைகளை நம்ம அங்கங்கேயா வீசிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். அதாவது பிளாஸ்டிக் பைகள் இதெல்லாம் வந்து இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா. அதனால குப்பைகளை விட்டு செல்லாமல் மலைகளுக்கு போகும்போது பாதுகாப்பாக நம்ம போக வேண்டும்.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. நேரம் 3:49 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து தேனி நேரத்தில் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சி நம்ம அப்படியே அணைஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகள் என்னென்ன மலைகள் இருக்குது, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தெரிந்து அறிந்து போய்கொண்டிருக்கிறோம்.

நம்ம அப்படியே ஒவ்வொரு மலையாக அப்படியே நம்ம தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அடுத்ததான் வந்து மகேந்திரகிரி மலை. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோவாளை தாலுக்காவில் உள்ள இந்த பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1800 மீட்டர் உயரம் கொண்டது. அதுக்கப்புறமா வந்து அடர்ந்த காடுகள் மற்றும் சிற்று அருவிகளை கொண்ட இந்த மலையின் அடிவாரத்தில் இஸ்ரோ அதாவது ISRO நிறுவனத்தின் உந்துவிசை வளாகம் அமைந்துள்ளது.

உள்ளது அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம கேட்டது எந்த மலை அப்படின்னா மகேந்திரகிரி மலை. அடுத்ததா நேர்களே, உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்ருக்கு. புது கவிதை அப்படின்ற திரைப்படத்திலிருந்த ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கூட.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும்

0: ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
0: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 3:55 நிமிடம் ஆகிவிட்டது. அப்படியே நம்ம நிறைவு பகுதியை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம். தேனி நேரத்தில் பண்பலையின் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டின் தென்முனையான கன்னியாகுமரி மாவட்டத்தின், அதாவது நமது மாவட்டத்தின் மலைகள் பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு மலைப்பகுதிகள் பற்றி நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அடுத்ததான் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதிகை மலை, அதாவது அகஸ்தியர் மலை.

கேட்டிங்கன்னா பொதிகை மலை, அதாவது அகஸ்தியர் மலை, அகத்திய மலை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இம்மாவட்டத்தின் எல்லையில் அமைந்துள்ள, இந்த மாவட்டத்தோட எல்லையில் அமைந்துள்ள பொதிகை மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அசம்பு மலைத்தொடரில் மிக உயரமான சிகரங்களில் ஒன்றாகும் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். இது உயிர்ப்பன்மை நிறைந்த பகுதியாகவும் தாமிரபரணி நதியின் பிறப்பிடமாகவும் திகழ்கிறது. நிறைவாக என்ன மலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கோதையாறு மலை. இது வந்து பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கோதையாறு, ஒரு அழகிய மலை கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இங்கே பல இயற்கை நீர்வீழ்ச்சிகளும் அப்புறமா நீர்மின் உற்பத்தி நிலையமும் இங்கே இருக்குது.

இதுவரை தேனி நேரத்தில் பண்பலையின் குமரி களஞ்சியம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஊரில் உள்ள, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகள் என்னென்ன மலைகள் இருக்குது, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை

0: காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிவரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:02.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம் விக்யான் தாரா திட்டம் குறித்து. நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்தும் பணியினை டிஎஸ்டி எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்துறை மேற்கொள்கிறது. 2024-25 ஆம் ஆண்டு பட்ஜெட்டின்படி மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு 16,628 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 48% டிஎஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கட்டமைப்பை உறுதி செய்ய 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விக்யான், ஜெய் அனுசந்தான் என்று பிரதமர் ஒரு முழக்கத்தையும் நமக்கு அளித்துள்ளார். விவசாயியையும் படைவீரரையும் விஞ்ஞானத்தையும் ஆராய்ச்சியையும் போற்றுவோம் என்பதே இம்முழக்கத்தின் பொருள். நிதி ஆயோகின் கணக்கீட்டின்படி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுக்கான மொத்த செலவினம் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டால் 0.7% மட்டுமே. இந்த விகிதத்தை உயர்த்தவே பாரத பிரதமர் அவர்கள் பெரும் நிதியையும் ஊக்கத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அளிக்கின்றார். டிஎஸ்டியினால் 3 மத்திய அரசு திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நிறுவன மனிதவள திறன் மேம்பாடு, 2வதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, 3வதாக புத்தாக்கம் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் செயலாக்கம். இந்த 3 திட்டங்களையும் ஒன்றிணைத்து விக்யான் தாரா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டங்களின் இணைப்பு நிதி பயன்பாட்டில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துணை திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு இடையே ஒத்திசைவை வளர்ப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான கூறு அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இத்திட்டத்தின் பயன்கள் தான் என்ன? மேம்பட்ட ஆராய்ச்சி கூடங்களை கல்வி நிலையங்களில் கட்டமைக்கலாம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை செய்து சர்வதேச ஒத்திசைவை மேம்படுத்தலாம், முழுநேர ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கலாம், தொழில்நுட்பத்துறையில் பாலின சமத்துவத்தை அடையலாம், புத்தாக்க கட்டமைப்பு மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தலாம், பல்வேறு கல்வியாளர்கள், அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தலாம். நமது நாட்டை 2047 ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த நாடாக மாற்ற விக்சித் பாரத் என்ற இலக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்துள்ளார். விக்யான் தாரா திட்டமும் அதை நோக்கியே பயணிக்கிறது. பிற நாடுகளும் சமுதாயங்களும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. நம் முன்னேற்றத்தை விரைவாக்க தொழில்நுட்ப கல்வி செயலாற்றல் பெருகிட வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த பாரதி, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உபந்து செய்வோம் என்று கூறி நாம் விஞ்ஞான அறிவு பெற்று முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதேதான் விக்யான் தாரா திட்டமும் முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் விக்யான் தாரா திட்டம் குறித்து.

நேரம் இப்போது 4:05. இனி திரை இசை கேட்கலாம். வரும் பாடலின் படம் சின்ன கவுண்டர்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உன்னங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். அமுத சுரபி இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.

நேரம் இப்போது 4:23:20. திரை இசையில் இனிவரும் பாடலின் படம் கிழக்கு வாசல்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. இப்போது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தா

0: நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்றுமுன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்துள்ளது. காலையில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:02. முல்லைச்சரம் திரைசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் ஆலயமணி.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். 8903000505.

நேரம் இப்போது 5:40. முல்லைச்சரம் இதில் திரையிசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் கௌரவம்.

0: போயிட்டான்.
1: அவ்வளவு பெரிய மனுஷன் ஆகிட்டான் அவன் பறந்து போயிட்டு.

நேர்மிப்போது 5:13. முல்லைச்சரத்தில் திரைசி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனிவரும் பாடலின் படம் டார்லிங் டார்லிங் டார்லிங்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உன்னங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். நேரம் இப்போது 5:19. குமரி பண்பலை 101 முல்லைச்சரம், இதில் திரையிசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனிவரும் பாடலின் படம் இதய கோவில்.

நேரம் இப்போது 5:24. முல்லைச்சரம் இதில் திரைசி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் இதயத்தை திருடாதே.

நேரம் இப்போது 5:30. முல்லைச்சரம் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் இதய தாமரை.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து. உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உன்னங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.

0: நேரம் இப்போது 5:36. முல்லைச்சரம் இதில் திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஆவாரம்பூ.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

நேரம் இப்போது 5:48. முல்லைச்சரம் இதில் திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் என்னாசை மச்சான்.

நேர்மிப்போது 5:53 முல்லைச்சரம் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலின் படம் டெடி.

இதுவரை முல்லைச்சரம் இதில் திரைசை கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

மணிக்கு சேவை செய்திகள், 6:15 திரையிசை, 6:40 இரவு 7 மணிக்கும் திரையிசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, கோகோ சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உன்னங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். அமுது சுரபி, இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 திரையிசை, 8:30 திரையிசை. இன்றிரவு 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் இதில் திரையிசை கேட்கலாம், 11 மணிக்கு மனசு மயங்கும் இதில் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: slaughtered in the state. A bench of Justices Vikram Nath and Sandeep Mehta passed the order while hearing a plea filed by the state government challenging a May 27 order of the High Court. India's total exports during April to June this year is estimated at over $232 billion, registering a positive growth of 11.37% as compared to the same period last year. Commerce and Industry Ministry said that the total exports for June this year is estimated at $73.45 billion, registering a positive growth of 9.48% as compared to the same month last year. The ministry said the total imports, merchandise and services combined for June this year is estimated at $88.76 billion, registering a positive growth of over 26% as compared to the same month last year. India's largest global textile event, Bharat Tex 2026, will begin tomorrow at Bharat Mandapam in New Delhi. The four-day event will showcase India's growing global leadership in textiles, fashion, sustainability, technology, innovation, investment, and international trade. It will bring together manufacturers, exporters, global buyers, investors, policymakers, international delegations, artisans, startups, and technology providers. The mortal remains of the 15 Indian tourists who lost their lives in the boat capsize incident near Phu Quoc Island in Vietnam will be repatriated from Ho Chi Minh City to India today by Vietnam Airlines flight. The Indian Embassy in Vietnam, in a social media post, said the flight is scheduled to depart from Ho Chi Minh City at 6 p.m. local time and is expected to arrive at Mumbai's Chhatrapati Shivaji Maharaj International Airport at 9:35 p.m. Indian Standard Time. Iran's Islamic Revolutionary Guard Corps, IRGC, has claimed responsibility for missile and drone strikes on U.S. military bases in Jordan, Bahrain and Kuwait as part of its ongoing Eye for an Eye operation. The attacks were described as retaliation for recent U.S. strikes on Iranian military targets. According to Iran's state news agency, the operation targeted the Prince Hassan Air Base in Jordan, Sheikh Isa Air Base in Bahrain and Ali al-Salem and Ahmed al-Jaber Air Bases in Kuwait. And benchmark domestic equity indices ended with minor gains today, reflecting a subdued trading session. The Sensex edged up 47 points to close at 77,616. Nifty added 4 points to settle at 24,211. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் 25 சனிக்கிழமை அன்று நாகர்கோவில் பயோனியர் குமாரசாமி கல்லூரியில் வைத்து நடத்தப்பட உள்ளது. இம்முகாமில் 100 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 8 10 வகுப்பு, 12 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, செவிலியர் படிப்பு போன்ற கல்வி தகுதியுடைய வேலை நாடுநர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் பங்கேற்க விரும்பும் தனியார் நிறுவனங்கள் தங்களது பணி காலியிடங்கள் தொடர்பான விவரங்களை ஜாப் ஃபேர் DEO நாகர்கோவில் @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தகுதியான நிறுவனங்களுக்கு மட்டுமே கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பப்படும். கன்ஃபர்மேஷன் மெயில் பெறப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள முடியும் எனவும், இவ்வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளன்று பதிவு செய்யாமல் வரும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ள இயலாது என்ற விவரமும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நிறுவனங்கள் மற்றும் வேலை நாடுநர்கள் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய சமூக வலைதளமான டெலிகிராம் சேனலில் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற குழுவில் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறும் மற்றும் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல்.

www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே இச்சேவையை பொதுமக்களும் நிறுவனங்களும் பயன்படுத்தி இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா மூலம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 8, 9 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உயர்நிலை மற்றும் ஆரம்ப நிலை ஹிந்தி தேர்வுகளுக்கான செமினார் வகுப்புகள் நடைபெறவுள்ளன. ஹிந்தி தேர்வு எழுதும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இம்மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு அன்று காலை 9:30 முதல் மாலை 4:30 வரை நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் பயோனியார் குமாரசாமி கல்லூரியில் வைத்து ஆரம்ப நிலை உயர்நிலை தேர்வுகளுக்கான வகுப்புகள் நடைபெறும். இதில் குமரி மாவட்ட மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இம்மாதம் 20ஆம் தேதி அன்று சரியாக காலை 9 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள், அவர்களை சார்ந்தோர்கள் மற்றும் படை வீரர்களை சார்ந்தோர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: பாடலை கேட்பதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்.
6: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
5: தோல் நோய்கள்,
6: வயிற்று செரிமான கோளாறுகள்,
5: மூட்டுவலி வாதம்,
6: சுவாச கோளாறுகள்,
5: மூலம்,
6: தலைவலி மைக்ரேன்,
5: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
6: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
5: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
6: 9443693100.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
11: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
13: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
14: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
13: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக

0: பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உன்னங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.

நேயர்களே, நாளை காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இதில் வடக்கன் குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 பகுதி கேட்கலாம்.

வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் தி

0: திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துப் போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின்போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான 2 கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமைத்திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைவார திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகிறார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புணர்வு, இரத்த தான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 செல்சியஸ்

0: குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் மட்டும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும் மாணவர் சேர்க்கை வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேரானா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40. திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் கரகாட்டக்காரன்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நேரம் இப்போது 6:45. திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் நினைவு சின்னம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066

கேட்ட பாடலின் படம் கேளடி கண்மணி. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

கேட்ட பாடலின் படம் ஊரெல்லாம் உன் பாட்டு. இதுவரை திரைசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் உன்னங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்கள். அமுது சுரபி இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.

ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார்.

முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். BSNL நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு

0: பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். 8903000505

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கடந்த எதிர்வரும் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். தோட்டக்கலை பயிர் மரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நடவு பருவத்தில் வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குறுணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். நுண்சத்து பற்றாக்குறையினால் தென்னை மரமானது பென்சில் முனை போல மேல்நோக்கி வளர்ச்சி குன்றி காணப்படும். இலைகளின் எண்ணிக்கை

குறைந்து வளர்ச்சியின்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். பரிந்துரைக்கப்பட்ட உரத்துடன் தலா 225 கிராம். போராக்ஸ், சிங்க் சல்பேட், மாங்கனீஸ் சல்பேட், பெரஸ் சல்பேட், காப்பர் சல்பேட் மற்றும் 10 கிராம் அமோனியம் மாலிப்டேட். இதை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தென்னை மரத்தை சுற்றி 1.5 மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாத்தி அமைத்து ஊற்றவும். பூக்கும் பருவத்தில் போரைட் குருணை மருந்தினை மல்லிகை செடி ஒன்றுக்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறாா்.

2011-12 ஆண்டில் ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டு பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீட்டுத் திட்டத்தை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை எய்தினால் 1,00,000 ரூபாய் மற்றும் விபத்து இயற்கை எய்தினால் அதிகபட்சம் 5,00,000 ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரிய தலைமையகத்தில் செயல்படும் தொழிலாளர் நலப்பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீட்டுதாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகிலுள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0481-23-01-21 என்ற தொலைபேசி எண்ணில் நீட்டிப்பு எண் 336 தொடர்பு கொள்ளலாம்.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி உண்ணங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மீனவர்களுக்கான அடையாள அட்டை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: உழுதவன் கணக்கு பார்த்தால் உழவுக்கு கூட மிஞ்சாது என்று ஒரு பழமொழி உண்டு. உண்மையில் விவசாயிகளின் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. விவசாயிகளின் நிலை உயர வேண்டும், நாடும் நலம் பெற வேண்டும்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.

இதில் கோகோ சாகுபடி உண்ணங்குளம் ஆர் மாலதி ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாகுபடிகள் இருக்குது, இருந்தாலும் தென்னை வாழை அதுக்கு அடுத்தபடியாக கோகோஸ்

0: சாகுபடி பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் அதாவது ரொம்ப வருஷமா கோகோ சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்மா.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: எத்தனை வருஷமா கோகோ சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: நாங்கள் ஒரு 7 வருஷமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் சார்.
0: முதல்ல கோகோ சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வேற என்ன சாகுபடி பண்ணிட்டு இருந்தீங்க?
1: தென்னம்பிள்ளையும் வாழையும் வச்சிருந்தோம். இது 3வது பயிரா ஊடு பயிரா கோகோ சாகுபடி பண்ணியிருக்கிறோம். நல்ல மகசூல் தருது.
0: மாட்டுப்பயிர் தேர்வு எப்படி ஆரம்பிச்சீங்க? ஏதாவது இடங்கள்ல போய் பார்த்த அனுபவமா இல்லை சொன்னாங்களா இந்த மாதிரி?
1: எங்களை வந்து சொன்னாங்க, யூனியன்ல இருந்து தோட்டக்கலை துறையிலிருந்து எங்களை வந்து சந்திச்சாங்க. கொக்கோ சாகுபடி பண்ணலாமேன்ட்டு எங்களை வந்து சந்திச்சாங்க. நாங்கள் அதை விருப்பப்பட்டு பண்ணணும். எங்களுக்கு அது இப்போ நல்ல ஒரு பலனை தந்துட்டு.
0: அதாவது இப்போ கோகோ சாகுபடி பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்துல வந்து நட்டதுல இருந்து எவ்வளவு நாளைக்கு பிறகு நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும்?
1: 3 வருஷத்துக்கு அப்புறமா மகசூல் தரதுக்கு ஆரம்பிக்கும்.
0: கோகோ பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரகங்கள்லாம் இருக்குமா?
1: ஒட்டு ரகம் இப்ப வந்திருக்குது. ஆனா முன்னாடி வந்து அந்த ஒட்டு ரகம் இல்ல, நாங்க பயிர் செய்தது ஒரே ரகம், சும்மா சாதாரண ரகம் தான். அது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா எங்களுக்கு நல்ல மகசூல் தந்தது. இப்போ 1 வருஷத்துக்கு இடையில நாங்க புதுசா இன்னும் சாகுபடி பண்ணிருக்கிறோம். அது வந்து ஒரு 2 வருஷத்திலேயே மகசூல் தரும். அதாவது காய் விளையக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி தந்துருக்காங்க. நாங்க வச்சு 1 வருஷம் ஆச்சுதானா.
0: கண்டுகள் எல்லாம் எப்படி வாங்குறீங்க, எங்க போய் வாங்குறீங்க, என்ன விலைக்கு கிடைக்குது?
1: ஒரு கன்றோட விலை 6 ரூபா. ஆனா எங்களுக்கு வந்து அவங்க கொண்டே தந்துட்டு இருக்காங்க, நாங்க வாங்கி நட்டுருக்கோம்.
0: சரி, நடுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி, இப்போ மரிச்சினி சாகுபடி பண்றதா இருந்தா ஒரு குவியல் முறையில வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். வாழைக்கு வந்து அதுக்கு ஒரு தனி முறை இருக்கு. அந்த மாதிரி இந்த கோகோவுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறைகள் இருக்கா? இப்படிதான் சாகுபடி பண்ணணும், நிலத்துல செய்ய வேண்டியிருக்கும்.
1: அதாவது நாங்க தென்னு வாழைக்கு நடுவுல வாழைப்பயிர் போட்டாலும் வாழைக்கு நடுவுல போடணும்னு இல்ல, தென்னுக்கு நடுவுல, அதாவது 1 ஏக்கர்ல 200 கன்று நடலாம் கொக்கோ. 2 தென்னம்பிள்ளைக்கு நடுவுல 1 மரம் வச்சு வளர்க்கலாம். அது வந்து நிலத்தை நல்ல சமமா உழுது ஆள் வச்சு அதை 10 அடிக்கு ஒரு கன்று வீதம், 1.5 அடி ஆழம், 1.5 அடி அகலம் போட்டு நம்ம நடணும். அதுக்கு இப்படிதான் கொக்கோ சாகுபடி, இது இப்படிதான் பண்ணணும். ஆமா, அதுக்கு உள்ள முறை இதுதான். ஆமா.
0: இப்ப நீங்க எவ்வளவு இடத்துல சாகுபடி பண்ணிருக்கீங்க?
1: இப்ப வந்து 1.5 ஏக்கர்ல பண்ணிருக்கிறோம். 1.5 ஏக்கர்ல 300 செடி நட்டிருக்கிறேன்.
0: 300 கோகோ நடவு பண்ணிருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ நடுறதுக்கு முன்னாடி அடி உரமா வேற என்ன ஏதாவது போடுவீங்களா?
1: தொழு உரம் போட்டு ஏர் உழுது நிலத்தை நல்லா பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நட்டோம். நட்டு கொஞ்ச நாள் கழிச்சு யூரியா பொட்டாஸ் இப்படி ஒரு கலப்பு உரம் 100 கிராம் வச்சு கன்றுகளுக்கு போட்டோம்.
0: அதுக்கப்புறம் இப்போ நடுறதுக்கு முன்னாடி அந்த கன்றுகளை வந்து தேர்வு பண்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில இப்போ ஒரு தரமான கன்று நல்லா தான் வளரும் அப்படிங்கறத என்னென்ன அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிப்பீங்க?
1: அந்த இலை வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு இலையா காட்டும். அப்ப இது ஒரு நல்ல ஒரு கன்று தான் அப்படின்னு நினைச்சு அதை நம்ம நட்டாலும் அந்த நிலத்தின் தன்மையும் நல்லதா இருந்தா அந்த மரம் நல்லதா சீக்கிரம் வளர்ந்து அந்த காய்களும் நல்ல பெரிய காய்களா உள்ள அதிக விதைகளோட நல்லதா இருக்கும். அதுல நாங்க இது நல்ல மரம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஆமா.
0: சரி, இப்போ நடவு பண்ணிட்டீங்க, நட்டதுக்கு பிறகு நீர்ப்பாசனம் எல்லாம் எப்படி பண்ண வேண்டியிருக்கும்?
1: நீர்ப்பாசனம் நாங்க வாழைக்கு தென்னுக்கு விடுறதுலயே அதுக்கு கொஞ்சம் முதல்ல வந்து நாங்க கோரி தான் விடுவோம். முதல்ல கோரி விட்டு அந்த அது தளிர் கொஞ்சம் ஒரு 4 இலை விடுறது வர கோரி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை செழிப்பு இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம், நல்லா செழிப்பா வளர்ந்துரும். இல்லாத நேரம் நாங்க கோரி விடுவோம், அல்லது கால்வாய் வழியா பாசனம் அமைச்சுக்கிடுவோம். எல்லா தோப்புலயும் நாங்க தென்னந்தோப்புல தான் வாழையும் நட்டிருக்கோம், அதுக்கு ஊடு பயிரா கொக்கோ வச்சிருக்கோம்.
0: இந்த கொக்கோ வைக்கிறதுனால அதாவது ஊடு பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்களுக்கும் எப்படி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குதா? எப்படி?
1: அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த செடியும் வாழை மரமும் நல்லா வளருது. அந்த வாழைக்கு நம்ம உரம் தேர்வு செய்து பண்றதுனால அந்த கொக்கோ நல்ல வளர்ச்சியா வருது. ஆமா, அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எதுக்குமே தென்னுக்கும் பாதிப்பு இல்ல, வாழைக்கும் பாதிப்பு கிடையாது.
0: நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தென்னை வாழைக்கு கூட வந்து ஊடு பயிரா வந்து வச்சிருக்கோம், வைக்கிறதுனால மற்ற பயிர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தவிர தென்னை வாழை தவிர வேற ஏதாவது பயிர்களுக்கு கூட ஊடு பயிரா வைக்கலாமா? எப்படி?
1: என்னோட கருத்து வந்து நம்ம வேற பயிர் நட்டிருந்தால் கூட 3 வருஷம் அது காய்ப்பு தன்மை வர்றது வர மேல ஒசந்து போறது வர 3 வருஷத்துக்கு வேற பயிர் தேர்வு செய்யலாம். ஆமா, அது காய்க்கும் தன்மை வந்த பிறகு கொஞ்சம் படரும். ஆனா 1 வருஷத்துக்கு ஒருக்கா கவாத்து பண்ணணும். நம்ம ரொம்ப உயரமா போறதுக்கு அதை விட மாட்டோம். அதனால எந்த ஒரு பயிரா இருந்தாலும் ஊடு பயிரா கொக்கோ தேர்வு செய்யலாம் கண்டிப்பா.
0: இந்த கொக்கோ சாகுபடி பண்ணிட்டோம், நடவு பண்ண பிறகு அது வந்து நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கு, 3 வருஷம் வரைக்கும் ஆகும்னு சொன்னீங்க. இப்போ நல்லா தரமானதாக தான் வளருது அப்படிங்கிறதையும் தாண்டி உரம் போடுறது உண்டா?
1: நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தொழு உரம், அதாவது சாணி மாட்டு உரம் போடுறோம். அதுக்கு

0: அப்புறம் வந்து பொட்டாஸ், டிஏபி, யூரியா, கலவை, அதை வருஷத்துக்கு ஒருக்கா 1/2 கிலோ பெரிய மரத்துக்கு போடணும். அதை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 2 டைமாக கொடுத்துட்ருக்குறோம். பயிர் நல்லா செழிப்பாக வளருது, எங்களுக்கு தண்ணி வசதி உண்டு, அதனால் அந்த மரங்கள் நல்லா செழிப்பாக வளருது. நாங்கள் இப்போ வச்ச மரங்கள் கூட எங்களுக்கு வந்து பார்த்தாங்க, உங்களுக்கு நல்லதாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: இந்த மாதிரி வளரும் பொழுது அது உத்தேசமாக எத்தனை அடி உயரம் வரைக்கும் வளரும்?
0: 10 அடி அதுக்கு மேலே வளரும். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உயரமாக மற்ற மரங்கள் மாதிரி நமக்கு காய் பறிக்க முடியாத அளவில் இருக்க மரங்களை நம்ம கட் பண்ணிடுவோம், கட் பண்ணிடணும். அப்போ தான் அது வந்து படர்ந்து விரிஞ்சி வளரும், அது நமக்கு காய் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: இப்போ கவாத்து எந்த அளவு முக்கியத்துவம், எத்தனை கிளைகளை விட்டுட்டு எத்தனை மற்ற கிளைகளை எல்லாம் கவாத்து பண்ணுவீங்க?
0: கிளைகள் வந்து நம்மளுக்கு பறிக்கிற அளவில் உள்ள கிளைகளை நம்ம விட்டுக்கிட்டு ரொம்ப நடுவில் போகிற ரொம்ப உயரமான கிளைகளை கவாத்து பண்ணிடுவோம். தெளிவா இருக்கணும், அந்த சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதுனால நல்ல காய் வரும்.
1: சரி, நீங்க கவாத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க, கவாத்து பண்ணும்போது அந்த கிளைகளை வெட்டுவீங்க, வெட்டும் போது அது வந்து ஏதாவது பாதிப்புக்குள்ளாயிரும். இப்ப ரோஜா செடியை வச்சுக்கீங்கன்னா அதை வெட்டும் போது அதுல சாணி அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி இதுல ஏதாவது வேற ஏதாவது வைப்பீங்களா பூச்சி தாக்குதல் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக?
0: பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு வைக்க மாட்டோம். ஆனால் அந்த கவாத்து பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப பார்த்து அந்த தோல் உரியக்கூடாது. தோல் உரிஞ்சா மறுபடியும் அதில் பூ வராததுனால அந்த தோல் உரியாமல் கரெக்டாக நம்ம அதை கட் பண்ணணும் அந்த கம்பு. ஆமாம் ஆமாம், தோல் காரணத்தை கொண்டு காய் பறிக்கிறப்போ அந்த தோல் உரியக்கூடாது, அந்த மரம் கவாத்து பண்ணுறப்போ அந்த தோல் உரியக்கூடாது. ஆமாம்,
1: அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா, வளர்ச்சியும் சரி அந்த மரத்துக்கும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ முன்னனுபவம் முதல் தடவை செய்யும் பொழுது அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான அனுபவம் ஏதாவது இருக்கா?
0: ஆமாம், அனுபவம் இருக்குது. எங்களுக்கு வந்து வந்து பார்ப்பாங்க, வந்து பார்த்துட்டு இப்படி வெட்டக்கூடாது, அந்த காய் பறிக்க அறுவடை பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப கருத்தாக பண்ணணும், அந்த தோல் உறிஞ்சிடக்கூடாது, இப்படி வெட்டக்கூடாதுன்னு அவங்களே வந்து எங்களுக்கு சொல்லி தந்துட்டு போவாங்க.
1: தீவிரமாக ஏதாவது கருவிகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை நம்ம சாதா பயன்படுத்தக்கூடிய வெட்டுக்கத்தியை பயன்படுத்தி வெட்டிடலாமா?
0: பிரத்யேக கருவி வந்து அந்த கத்திரிக்கோல் இருக்குது, ஆனால் நம்ம வெட்டுக்கட்டி வச்சே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம் ஆமாம்,
1: அதாவது உங்களுக்கு அந்த சரியான முறை தெரிஞ்சதுனால அதை வந்து வெட்டுறது சுலபமாக இருக்கு இல்லையா?
0: ஆமாம் ஆமாம்.
1: மற்றபடி இப்படி விடக்கூடிய கிளைகள்ல இருந்து பக்க கிளைகள் வரும் வந்துன்னா அதை அதையும் வெட்டி விடுவீங்களா எப்படி?
0: இல்லை, பக்க கிளைகள் வந்து மெயின் கிளை இதுதான், இதை நீங்கள் கட் பண்ணக்கூடாது, இதை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டு போவாங்க. அதன்படி நாங்கள் இப்போ அதை பார்த்து தெரிஞ்சு பக்கத்து மரங்களையும் வெட்டிக்கிடுவோம். புதுசாக ஒரு கிளை வருதுன்னா அதை விட மாட்டோம்.
1: இந்த மாதிரி வளரும் பொழுது குறிப்பிடும்படியா அந்த நம்ம மரங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நோய் பாதிப்புகள் வருவது இயல்பாக இருக்கு. அந்த வகையில் நம்ம கோகோ சாகுபடி பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரியான நோய் பாதிப்பு எல்லாம் வருது?
0: சுருள், அந்த காய் சுருள் உள்ள விதை எடுக்க முடியாத ஒரு ஒரு நோய் உண்டு. ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் பூச்சி தெளிப்பான் மருந்து தெளித்து அதை தெளிவுபடுத்திடுவோம். அது அது போல் முசுறு சொல்லுவாங்க, அது ரொம்ப கூடு கட்டி பறிக்க முடியாமல் இருக்கும், அதுக்கும் நாங்கள் பூச்சி தெளிப்பான் போட்டு அதை சரி பண்ணி காய் நல்லதாக பறிச்சிட்ருக்கோம்.
1: காய் பலன் வரப்போகுது, ஒரு 3 வருடம் கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நம்ம காய் பலன் வரப்போகுது, அந்த நேரத்தில் என்னென்ன அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிப்பீங்க?
0: கம்பில் பூ வருதுல்ல, அதே மாதிரி கொக்கோவில் கம்பில் அப்படி அடுக்கடுக்காக வரும். அப்போ நமக்கு வந்து மகசூல் தரதுக்கு ஆரம்பிச்சிட்டது, காய் பிடிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அது இந்த மழைக்காலம் வர்றப்போ அக்டோபர் நவம்பர் அந்த மழைக்காலத்துல நல்லா பூக்கும், நல்லா பூத்து காய் பிஞ்சு வந்துடும். ஒரு மரம் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா அடுக்கடுக்கடுக்கடுக்கா காய் வரும்.
1: சரி, இப்போ காய் காய்ச்சது நாள்ல இருந்து எத்தனை நாளைக்கு பிறகு நமக்கு அறுவடை, அதாவது நமக்கு வந்து பறிச்சு அதை காய வச்சு அதுக்கான தயார் நிலைக்கு வரும்?
0: நான் வந்து காய் பறிச்சு அது பழம் ஆவி அறுவடை பண்றதை நான் கணக்கு பார்க்கல. ஆனால் வந்து குளிர் நேரத்தில் நல்லதா பூத்து காய்க்கும். அப்புறம் அதை அறுவடை பண்ணதுல இருந்து அறுவடை பண்ணி நம்ம ஒரு 6 நாள் அதை ஊத வைக்கணும், கூடையில் வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை கொஞ்சம் கிளறி விடணும். அப்போ அந்த நீர் வடிஞ்சிரும், வடிஞ்ச பிறகு நம்ம 6 நாள் கழிச்சு அதை உலர வச்சு அதை நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிடலாம், விதையாவிரும்.
1: சரி, இப்போ வந்து நீங்க காயெல்லாம் நமக்கு அறுவடைக்கு தயாராயிருச்சு அப்படிங்கறத பார்க்கும்போது ஏதாவது மஞ்சள் கலரா மாறுறது, கருப்பா மாறுறது, அந்த மாதிரி ஏதாவது நிறங்கள்ல மாற்றம் வருமா?
0: ஆமாம் சார், அது வந்து அந்த பழம் அறுவடைக்கு தயாராக இருக்கிற பழம் வந்து மஞ்சள் கலராக இருக்கும். ஆனால் நம்ம முழுசும் மஞ்சள் வரணும்னு கூட தேவையில்லை, அந்த மஞ்சள் லைன் கோடு வரும், அப்போவே அந்த பழம் அறுவடை பண்ணிடலாம்.
1: சரி, கோகோ அந்த தோட்டத்தை பார்த்தாலே தெரியும் நிறைய இலைகள் வந்து உதிரும், அடிக்கடி உதிர்றத நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி உதிரக்கூடிய இலைகளை அப்படியே போட்டு மட்க விட்டுறலாமா, இல்லை அதை தனியாக கூட்டி பெருக்கி அதை வந்து தனியாக ஒதுக்கி வைக்கணுமா உரமாக மாத்துறதுக்காக, இல்லை அப்படியே விட்டுறலாமா?
0: இல்லை, அப்படியே அந்த மரத்துக்கு அடியில் விட்டாலும் நம்ம வந்து அந்த புல்லுக்காக வேண்டி நம்ம தோப்பு கிளறி கொடுக்குறோம்ல, அப்போ வந்து அந்த அந்த இலைகள்

0: வந்து ஒரு ஊட்டச்சத்து ஒரு உரமாவே நமக்கு மரத்துக்கு பயன்படும். அதை அப்படியே நம்ம அந்த தோப்பை கிளச்சி வைக்கலாம்.
1: நுண்ணுயிர்கள் இல்லைன்னா வேற ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரி பூஞ்சை தாக்குதல் அப்படி ஏதாவது மரங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் உள்ள அனுபவம் ஏதாவது இருக்கா?
0: இல்ல, அப்படி எங்களுக்கு இதுவரை இல்ல. அந்த இலைகள் இருக்கதோட தண்ணி அடிக்கிறப்ப அது அப்படி மக்கிருது, அந்த மண்ணோட மண்ணா மக்கிருது. அப்படி இல்லாம இருந்தா மழை வந்து அப்படி மக்கிருது. இல்லாம நம்ம அந்த புல்லு வெட்டுறப்போ அது மண்ணுக்கடியில உரமா ஆக்கிருந்தோம்.
1: சரி, இப்போ அந்த குறிப்பிடும்படியா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாவுப்பூச்சி தாக்குதல் இருக்கு. அந்த மாவுப்பூச்சி தாக்குதல் நம்ம கோக்காவை பாதிக்கிறது உண்டா?
0: மாவுப்பூச்சி அதோட அந்த இலைகள் வந்து சுருளும், வட்ட வட்டமா ஒரு நோய் தாக்குதல். அதுக்கு அந்த பூச்சி மருந்து தான் நாங்க பயன்படுத்துறோம். ஆமா, பூச்சி மருந்து பயன்படுத்தி நாங்க அந்த நோயில இருந்து காப்பாத்திடுறோம்.
1: சரி, இந்த மாதிரி பூச்சி மருந்துகள் வேதியியல் மருந்துகள்லாம் சொல்றீங்க, அதை தாண்டி நம்ம இயற்கை சார்ந்த இப்போ தொழு உரம் பயன்படுத்துறீங்க, வேற ஏதாவது கரைசல்கள் பூச்சி விரட்டிகளா அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தி பார்த்த அனுபவம் உண்டா?
0: இல்லை.
1: சரி, இந்த மாதிரி பட்ட அனுபவங்களை இப்போ நம்ம பகுதியில நீங்க வந்து உன்னங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கீங்க. அந்த பகுதியில வந்து எல்லாரும் வந்து நம்ம கோகோ சாகுபடி பண்றது இல்லை. மற்றவர்கள் உங்ககிட்ட வந்து யாராவது கேட்பாங்களா இந்த மாதிரி எப்படி பண்றீங்க, இந்த நமக்கு தென்னையில கொஞ்சம் காய்வெல்லாம் குறவா இருக்கு, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் இடம் சும்மா கிடக்கு அப்படின்னு கேட்டா நீங்க ஏதாவது சொல்லி கொடுப்பீங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி பழக்கணுமா அப்படின்லாம் சொல்லி கொடுத்த அனுபவம் ஏதாவது இருக்கா?
0: ஆமா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 6 விவசாயி வச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் நாங்க ஒரு 20 பேருக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கிறோம், நீங்களும் உங்க தோட்டத்துல நடுங்க, நல்ல ஒரு பலனை தருது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம்.
1: அட்வைஸ்னா எப்படி கண்டுகள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இல்ல சும்மா சொல்றதோட? சரி,
0: இல்ல, கன்றுகள் கொடுப்போம். எங்களுக்கு தர்றவங்க கன்றுகள் கொண்டு தாராங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து அவங்க தோப்பலையும் வச்சு பயன்படட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா,
1: அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட செஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, என்ன தொழில் செய்தாலும் அதுல ஒரு பொருளாதாரத்துல முக்கியமா நம்ம பார்ப்போம். இப்போ வாழையா இருந்தா வாழைக்குள்ள வெட்டணும் அப்படின்னு நினைப்போம். அதை மாதிரி இந்த கோகோ வந்து சாகுபடி பண்ணி ஒரு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, என்ன மாதிரியான லாபங்கள் இருக்கு
0: சார்? அது வந்து நம்ம ஒரு வீட்டுல வந்து நம்மளே நட்டோம், நம்மளே ஒரு அதாவது நமக்கு எட்டுற ஒரு பழத்தை நம்ம பறிக்கிறோம் நம்மளே சாப்பிடுறோம், அப்படிதானே? ஒரு பழம், ஒரு மாம்பழம் தான் காய்ச்சி பழுத்து இருக்குது, அதுக்கு நம்ம இன்னொரு ஆள் வச்சுதான் அதை பறிக்கிறோம். இது அப்படி இல்லை, நம்ம என்ன பறிச்சிட்டோம், நம்ம வெட்டுறோம், காய போடுறோம், நம்ம எங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் வந்து எடுக்கிறதுக்கு வருவாங்க. பக்கத்து ஊர்ல திங்கள் சந்தையில வந்து எடுக்கிறதுக்கு வருவாங்க, தகவல் தந்துருவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, நாங்க கரெக்டா கொண்டு கொடுப்போம். அது வந்து எங்க கையில பணம் தர மாட்டாங்க, எங்க அக்கௌண்ட்லயே அந்த பணம் ஏறிடும். ஆமா,
1: சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சது இந்த மிட்டாய்கள் பிடிக்கும். அதுவும் குறிப்பா இந்த கோகோவை பயன்படுத்தி வந்து நம்ம கன்னியாகுமரியில கூட தயாரிக்கிறாங்க. பகுதியில இருக்கக்கூடிய கோகோவை பயன்படுத்தி தான் அதுல சாக்லேட் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பறிச்சிட்டோம், பறிச்சதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள் காய போடணும், குலுக்கி பார்க்கும்போது அது ஒரு சவுண்ட் வரணும், இப்படின்லாம் ஒரு நிறைய அவங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இத்தனை நாள் காய போடணும், எத்தனை நாளைக்கு பிறகு அவங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு போனா அதை வாங்குவாங்க, அதை புந்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
0: ஆமா, அது வந்து நம்ம 6 நாள் கூடையில உலர வச்சு அதுக்கப்புறம் நல்ல வெயில்னா ஒரு 5 நாள் நல்லா காஞ்சா போதும். அது வந்து நல்ல ஒரு சலசலப்பு தன்மை இருக்கும், இப்படி கையில எடுக்கிறப்பவே நல்ல ஒரு சரசரன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி அந்த அளவுல இருக்கிறப்ப நம்ம அதை விற்பனைக்கு கொண்டு போயிடலாம்.
1: நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா அடிக்கடி மழை பொழிவு இருக்கு, அந்த நேரங்கள்ல எப்படி காய வைப்பீங்க?
0: ஆமா, அதை வந்து தனியா ஒரு ரூம்ல நாங்க வச்சிருவோம், ரூம்ல காய வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஃபேன் போடுவோம். இல்லாம அப்பப்ப வெயில் வர்றப்ப எடுத்து அப்ப கொஞ்சம் சிரமப்படணும், மழை காலத்துல கொஞ்சம் சிரமப்படணும். ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: அந்த மாதிரி மழை தண்ணீர் பட்டா சாதாரணமா காய வைக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? அதுல தரத்துல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? அதை வாங்குறதுல விலை வித்தியாசங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா?
0: இல்ல, அது ரொம்ப நனைஞ்சு வீணா போகாம நம்ம வச்சிட்டோம்னா அந்த விலை மாற்றம்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நல்லா காய வச்ச ஒரு விதைய தான் விலைக்கு தேர்வு செய்வாங்க. ஆமா, இல்லாததை இப்படி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: விற்பனை பண்றதா இருந்தா கிலோக்கு என்ன விலைக்கு வாங்குறாங்க
0: இப்போதைக்கு? ஒரு இப்போ ஒரு ஒரு வருஷமாவே அந்த 300 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது.
1: இந்த மாதிரி ஒரு தொழிலை அற்புதமாக செஞ்சுட்டு இருக்கீங்க. இது குறிப்பாக அதுவும் குறிப்பாக வந்து நம்ம குமரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த கோகோ சாகுபடி வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த கோகோ சாகுபடி பண்ணதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படிமா மாறி இருக்கு?
0: நல்லா தான் இருக்குது கோகோ சாகுபடி. அதை நம்ம பாக்குறப்போ இன்னும் ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பெண்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு நேரப்போக்கு மாதிரி, நம்ம தோப்புல நம்ம போனது மாதிரி இருக்கும், சுத்தி பார்த்த மாதிரி இருக்குது. அந்த பழத்தை தான் எடுத்துட்டு வரலாம், வீட்டுக்காரங்க உண்டு சேல்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது நமக்கு ஒரு சின்ன ஒரு கைத்தொழில் மாதிரி.
1: இந்த மாதிரிப்பட்ட சூழல்ல இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, குறிப்பா கோகோ சாகுபடியாளர்கள் கூட கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கோகோ சாகுபடியாளரா என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா?
0: ஒரு 25 மரம் 50 மரம் வளர்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருவாய் தான். அதனால எல்லா மக்களும் இந்த

0: கொக்கோ சாகுபடி பண்ணி அதை நல்ல முன்னேற்றம் அடையுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போதுமே நான் எல்லாருக்குமே அதை தான் நான் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம்.
1: இப்போ அருமையா அழகா பொறுமையா வேணும் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. குறிப்பா வந்து கோகோ சாகுபடி எப்படி ஆரம்பிச்சீங்க, அது ஆரம்பிச்ச பிறகு அதை வந்து நடவு முறை பராமரிக்கிறது, அதை வந்து எப்படி கவாத்து பண்றது, கவாத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நோய்கள் வராம பாதுகாக்கிறது என்னென்ன மாதிரியான வழிமுறைகள், காய்கள் தரமானதா அறுவடைக்கு தயாராயிருச்சு அப்படின்னா என்னென்ன நிறத்துல இருக்கும், அதை அறுவடை பண்ணி எப்படியெல்லாம் அதை பக்குவப்படுத்தி அதை வந்து விற்பனைக்கு தயார்படுத்துறீங்க முதற்கொண்டு கொக்கோ சாகுபடி அனுபவங்களை பத்தி நம்முடைய குமரி பண்பிள்ளை நேயர்களுக்காக அருமையா அழகா இவ்வளவு நேரமும் உங்க நேரத்தை செலவிட்டு பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
1: அமுத சுரபி.
2: பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் உரையாடல் கேட்கலாம்.

0: ஏ ராஜா, எதுக்கு சும்மா என்ன கூப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு வேற வேலை கிடையாது, அவங்களுக்கு வருமானத்துக்கு வேண்டி வந்து பேசுவாங்க, என்ன எதுக்கு கூப்பிடுறே? உங்களுக்கு என்னடே, உங்களுக்கு வேற வேலையும் சோலியும் கிடையாதா? இங்க வந்து இவ்வளவு கூட்டம் போட்டு இந்த அவர் சொல்றதெல்லாம் கேட்கணுமா?
1: ஏ தம்பி, இங்க வாப்பா, ஏங்க வாணு.
0: ஏ ராஜா, அவர் யாரு? என்ன கூப்பிடப்படாதுன்னு சொல்லு, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, சுரேஷுக்கு ரூபா கொடுக்கணும்.
1: ஏ தம்பி, ராஜாட்ட என்னப்ப பேசுற? இங்க வாப்பா, எங்க வாணு.
0: என்னாச்சு உங்களுக்கு, என்ன என்ன பிரச்சனை? எனக்கு அங்க சுரேஷ் கிட்ட ரூபா கொடுக்க போனோம், எதுக்கு என்ன கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க?
1: ஏய், சுரேஷ்ட ரூபா கொடுக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணுங்கிற?
0: 1.5 கிலோமீட்டர் போன போய் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா?
1: ஏ தம்பி, உனக்கு நாகரிகம் தெரியலப்பா. ஓய் ஓய்னு பேசுறத பார்த்தா நீ இந்த கிராமத்தை விட்டே வெளியே போனது இல்லன்னு நினைக்கிறேன்.
0: ஓய், தேவையில்லாம நீ வார்த்தையை விடக்கூடாது, நான் அப்படிதான் பேசுவேன், இது எங்க ஊரு.
1: ஏ உங்க ஊர் தான் தெரியுதுப்பா, உங்களுக்கு ஒரு வழிகாட்டுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நீ 100 ரூபாயோ 200 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுக்கறதுக்காக 3 கிலோமீட்டர் போய் கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. எதுக்குன்னு கேக்க, இன்னைக்கு எவ்வளவு நவநாகரிகம் வந்துட்டு, வங்கியில கணக்கு இருக்கா உனக்கு?
0: அண்ணாச்சி, நீங்க சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு. அண்ணாச்சி, வங்கி கணக்கு இருக்கான்னு கேக்குறீங்க? எங்க ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆதாயம் இல்லாம வந்து இவ்வளவு உயர் உட்கார மாட்டாங்க.
1: புரியுதா? பாரு, ஓய் ஓய்னு பேசின இடத்துல இப்ப என்ன எப்படி கூப்பிட்ட, எப்படி கூப்பிட்ட?
0: அண்ணாச்சி
1: பாத்தியா, இந்த ஒரு மரியாதையை சொல்லி கொடுக்கற மாதிரி தான் இந்த கூட்டத்துல சில விஷயங்களை சொல்லி கொடுக்க போறேன்.
0: அண்ணாச்சி, நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்களா இல்ல என்னதான் ஆரம்பிக்க போறீங்களா?
1: தம்பி, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்க கிராமத்துல ஒன்னமாய் ஒரு சிலர் தான் விடுபட்டு இருந்து. வாப்பா, இடிப்பா இடிப்பா. தம்பி, அண்ணா பாரு, எல்லாருக்கும் டீ குடுத்துட்டு இருக்கா பாரு, ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு வந்து இறியா.
0: வேண்டாம் அண்ணாச்சி, டீயை விட முக்கியமான விஷயத்த நீங்க ஏதோ சொல்ல போறீங்க, நான் உட்கார்ந்து கேட்டுட்டு ரெண்டாவது பாத்துக்கலாம். அண்ணாஜி,
1: உங்க கிராமத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குமே வங்கி கணக்கு இருக்கா இப்படிப்பா?
0: அண்ணாஜி, எங்க ஊர்ல 1-2 பேர்கிட்ட தான் வங்கி கணக்கு இருக்கும். அவங்க கொஞ்சம் வசதி உள்ள ஆட்கள், நிலம் அந்த மாதிரி காரியங்கள் உள்ள ஆட்களாகும். மிச்ச யார்ட்டையும் வங்கி கணக்கு இருந்த மாதிரி தெரியல அண்ணாஜி. அப்படி ஒருவேளை வங்கி கணக்கு ஆரம்பிக்க போனா 1000 கொண்டா 2000 கொண்டா 5000 கொண்டா வேற என்ன மினிமம் பேலன்ஸ் தான், இல்லன்னா மைனஸ் ஆயிரம், என்னென்னவோ சொல்றாங்க அண்ணாச்சி.
1: தம்பி, அப்ப வங்கி கணக்கு நடைமுறைகள் உனக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த பக்கமா போனா நமக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு இதுவரை போகல இல்லையா?
0: ஆமா அண்ணாச்சி.
1: இப்ப நான் வந்திருக்கதே பிரதம மந்திரியினுடைய ஜன்தன் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியால உள்ள ஏழை எளியவர்கள், குக்கிராமங்கள்ல உள்ளவங்களும் கூட வங்கி கணக்கு தொடங்கி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான். அரசு வழியா ஒரு திட்டம் வருது அப்படின்னு சொல்லும் போது தம்பி, இப்ப எந்த வழியில நீ பலன் அடைஞ்சிட்டு இருக்க?
0: திட்டம் பக்கமே போறதில்ல அண்ணாச்சி, ஓயாம உழைப்பு தான், மண்வெட்டியும் கையுமாதான் திரிவேனாச்சு.
1: பாத்தியா, இனி இந்த ஒரு எண்ணம் உனக்கு தேவையில்லை. வங்கி கணக்கு தொடங்கிறதுக்குள்ள விண்ணப்ப படிவம் நானே கொண்டு வந்திருக்கேன், 5 பைசா கட்டாண்டான்.
0: அண்ணாச்சி, சந்தோஷமான தகவலை சொல்றீங்களா அண்ணாச்சி? பைசாவே கட்டாண்டாமா? அப்படின்னா நான் என்னெல்லாம் கொண்டு வரணும் அண்ணாச்சி?
1: குடும்ப அட்டை, நகல், வாக்காளர் அடையாளத்தை இருந்தா அது, அப்புறமா உன்னுடைய

0: புகைப்படம் ஒண்ணு. அலைபேசி இருக்கா?
1: இருக்குண்ணாஜி.
0: பாத்தியா, அதுல எல்லாம் முன்னேற்றமா தான் இருக்கீங்க. ஆனா வங்கி கணக்கு அப்படிங்கிற ரீதியில பணம் கட்டணுமே அப்படிங்கறதுக்காக ஒதுக்கி போயிட்டா?
1: அண்ணாஜி, நீங்க சொல்றத கேக்கும் போது கண்டிப்பா எனக்கு வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும். அண்ணாஜி.
0: தம்பி, வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க. இதுல சேரணும் அப்படின்னு சொன்னா 10 வயசுக்கு மேல் யாருனாலும் இந்த திட்டத்துல சேர்ந்துக்கலாம். தம்பிக்கு வீட்டுல எப்படி?
1: அண்ணாஜி, என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியல அண்ணாஜி, இன்னும் கல்யாணம் ஆகல அண்ணாஜி.
0: பரவாயில்ல பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப தம்பிய பொறுத்த அளவுல அவசரம்ட்டும் ஒரு இடத்துக்கு போறதுமா இருந்தாலும் கூட இனி வங்கி கணக்கு தொடங்கி வங்கி கணக்கு வழியாட்டி அவருக்கு பணத்தை அனுப்புற மாதிரி திட்டமா?
1: அண்ணாஜி, நீங்க வங்கி கணக்கு தொடங்கணும்னு சொல்றத பார்த்தா இனி நான் கையில கட்டுக்கட்டா ரூபாய் எடுத்துட்டு போவாண்டாம் போல இருக்க அண்ணாச்சி.
0: அதேதான்ப்பா, ஏழைகளும் முன்னேறணும், ஏழைகளும் பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிற தன்மையில வரணுங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம் தான் பிரதம மந்திரியின். என்ன திட்டம் சொல்லு பாப்போம்?
1: ஜன்தன் யோஜனா திட்டமானாச்சு.
0: ரொம்ப அருமையா புரிஞ்சுகிட்டப்பா. தம்பி, விண்ணப்ப படிவம் தாரேன், நாளைக்கு என்ன அலுவலகத்துல வந்து பாரு. இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்திருவியா?
1: அண்ணாச்சி, நீங்க கொடுத்த விண்ணப்பம் கூட தமிழ்ல தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. புகைப்படம் கேட்டீங்க, ஆதார் கார்டு கேட்டீங்க, ரேஷன் கார்டு, இப்படி ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தா போதும்னு கூட சொன்னீங்க. நம்ம வீட்டுலதான் இருக்கு அண்ணாச்சி, நாளைக்கே வந்து உங்க அலுவலகத்துல வந்து பாக்குறேன் அண்ணாச்சி.
0: சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை உங்ககிட்ட புரிய வச்சேல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல தம்பி ஆவேசமா பேசுறத பாத்தன்னா இருக்கக்கூடியவங்களையும் ஓட வச்சிருவியோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தம்பி, இப்ப ஒன்னு டீயை குடிச்சிட்டு போலாமா?
1: அண்ணாச்சி, டீ மட்டும் தானே அண்ணாச்சி?
0: அங்க பாரு,
1: பிளேட்ல உளுந்த வடையும் பிஸ்கட்டும் இருக்க, பரவாயில்லையே.
0: சாப்பிட்டுட்டு போப்பா, நீ சாப்பிட்டுட்டு போ.

0: சிறபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.

18 வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் மீனவர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கவே முடியும். ஒருத்தர் விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா அவர் எந்த படகில் மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத படகினுடைய உரிமையாளர் வந்து ஒரு சான்றிதழா நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய விசாரணைகள் அடிப்படையிலையும் பையனுடைய உடல் தகுதி அடிப்படையிலையும் நாங்க அவங்களுக்கு அடையாள அட்டை போட்டு கொடுக்கறோம்.

நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் அவர்கள். அமுது சுரபி, இதில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் பெரும் செல்வ விலை கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஒப்பிடுகையில் 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரியவந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தவிக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் பலத்து காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டம் இழந்த இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரச்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்மி போது 8:05. திரு இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் நவீன சரஸ்வதி சபதம்.

0: நாகர்கோவில்
1: நேர்மிப்போது 8:12. திரு இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் அச்சம் என்பது மடமேடா.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேரம் இப்போது 8:16:50. திரை இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் காதல்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: ஃபோன் 233-066.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு

0: சலுகை, அது மட்டுமா முதல் 3 இஎம்ஐ ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். டிஎன்சி அப்ளை.
1: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
3: நேரம் இப்போது 8:24. திரைசி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் மனசலாம்.
4: என் கண்கள் தூங்காது.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி கேட்கலாம். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பகால ஸ்கேன் பரிசோதனைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். இதுவரை திரையிசை கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30. திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் அழகி.

நேரம் இப்போது 8:42. திரையில் இனி வரும் பாடலின் படம் அழகன்.

நேரம் இப்போது 8:46. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் ரிதம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் அவர்கள். அமுது சுரபி, இதில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கால்நடைகளில் குடற்புழு நீக்கும் தகவல்களை தருகிறார் பெரும் செல்வ விலை கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள். நேரம் இப்போது 8:53. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று இரவு மணி 10:05 நிலாமுற்றம் இதில் திரையிசை கேட்கலாம்.

நாளை காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இதுவரை திரையிசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

விஸ்வநாதன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இதுவரை திரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

0: semi-final finishes. And now, before we end the bulletin, the headlines once again. India and US engage for balanced and commercially meaningful trade pact, says Commerce and Industry Minister Piyush Goyal, dismisses media reports of deadlock in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37% during first quarter of current fiscal. Former AAP leader Tahir Hussain and four others convicted for killing of IB officer during 2020 Delhi riots. The US and Iran exchange another wave of strikes as dispute over control of Strait of Hormuz raises tension in the region. In cricket, India scripts history beating England by 270 runs in first ever women's test at the Lords. And 16 Indian boxers enter finals at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், என்ன மாதிரி அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
3: வணக்கம்.
2: வேர்ல்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்றாங்க?
3: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலா அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில், கண்ணில், காதில், முகத்தில், கையில், கால்களில், எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்புண் சிகிச்சை, முக்கியமாக தீப்புண் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இது தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் கார் விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும் டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம், அப்போ மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதை அப்புறம் வந்து உலக லெவலில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஜூலை 15 உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
2: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்ப உருவாயிருக்கு. இப்ப நீங்க சரியா சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதுல குறிப்பா இந்த பட்டாசு தொழில வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாததா ஆயிடுது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கு, அதே சமயம் மற்றவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க, ஒன்னு ட்ராமா அதனால உருவாகக்கூடியது, தீக்காயனால ஏற்படக்கூடியது, அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள். ஆனா இப்ப பெரும்பாலும் எதுக்கு யோசிக்கணும், என்ன யோசிப்பாங்கன்னா அழகு கலை தான், ஃபேஸ சரிப்படுத்துறதுக்கு, நோஸ சரிப்படுத்துறதுக்கு, இப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதற்கான தேவை என்ன உருவாகிறது?
3: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டில் ஒரு பிளவோட பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தைய வந்து சரியா பால் கூட குடித்து வளர முடியாது, ஏன்னா பால் குடிக்கணும்னா அந்த சக் பண்றப்போ சுத்தி ஏர் எதுவும் இல்லாம வெறும் பால் மட்டும் சக் பண்ணும். ஆனா இந்த மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். ஸோ அப்பமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ள அன்னம் பேலட் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுல ஓட்டை இருக்கும், அங்க நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும், மூக்குல நிறைய வித்தியாசம் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாம போகும், இது மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் வருது, பிறவி வேறுபாடுகள்.

0: அதற்கெல்லாம் சென்று கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
1: இப்ப குழந்தைகளை இருக்க உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாசத்துக்குள்ளே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளா இருக்கு, ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கும் இல்லாம, அடலசன் ஸ்டேஜும் இல்லாம, குழந்தை பருவமும் இல்லாம இருக்கக்கூடியவர்கள், ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்ட்ரு ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில புரோட்டோகால் உண்டு, இதை இந்த வயசுல பண்ணணும், ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில புரோட்டோகால் உண்டு. இன்னொன்னு, நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசுல வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். சோ அந்த 6 வயசு 7 வயசுல ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தா பள்ளியில் அவர் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. சோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாட்டு வரும். சோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
1: இதுல ரைனோபிளாஸ்டி, லிப்போசெக்ஷன், அதே போல வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்போ ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்ததற்கு காற்றை உள்ள கொண்டு போறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனா சில சமயம் அடிபட்டதுனாலயோ அல்லது ஒரு பிறவிலையோ அந்த மூக்குல உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவுல உள்ள செப்டமா இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமல்லா என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்ப எல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லயே அவங்களுடைய மூக்க வந்து நாங்க வடிவமைச்சு கொடுக்கலாம். சோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால பண்ணி தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்து இல்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
1: அடுத்தது அந்த லிப்போசெக்ஷன் வந்து காமனா இப்ப சொல்லக்கூடிய இருக்கு, இந்த ஒபிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள்.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பயன்படுத்துறோம், எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்திலையும் நம்ம அது ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துறோம், வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமாக வந்துருது. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால உடம்புல வந்து ஃபேட் நிறைய போயிருது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனால எக்ஸசா உள்ள இடத்துல லைபோசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் உறிஞ்சிடலாம். அது முன்னாடி எல்லாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மெஷின் வச்சு பண்ணுவோம், இப்ப எல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டன்ட் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாவும் போகும். சோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமா கொழுப்பு இருக்கக்கூடிய என்னென்ன, வயிறு பகுதி, அக்கூட தொடைப்பகுதி, அப்புறம் பின் பகுதிகள், இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைபோசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
1: இல்ல இப்ப இந்த லைபோசெக்ஷன் சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகைதானா?
0: பொதுவா லைபோசெக்ஷன் வந்து எந்த இடத்துலயும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உறிஞ்சிருந்து கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிறீங்க, ஆனா அதுக்கு மேல உள்ள ஸ்கின் வந்து அப்படியேதான் இருக்கும், ஸ்கின் வந்து உறிஞ்ச முடியாது, அப்ப ஸ்கின் வந்து ஃபோல்ட் ஆயிருக்கும். நீங்க கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்னு ஃபோல்ட் ஆயிருக்கிறது, அது அழகு இல்ல, அதுவும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னா அது கொஞ்சமா ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக், இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
1: இப்ப டாக்டர் நிறைய பேர் என்னன்னா, நிறைய அழகு கலை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த லைபோசெக்ஷனையும் டம்மி டக் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அது சில நேரத்துல ஆபத்துல போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காம இல்ல முறையான சர்ஜன்ட போகாம இது மாதிரி பண்றாங்க, யாரிடம் இந்த மாதிரி லைபோசெக்ஷனோ டம்மி டக் போன்ற இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்?
0: இது சார்பா உலகளவில் பண்ணக்கூடியவங்க, ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைபோசெக்ஷனா இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எல்லா இடத்துலயுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட்டு வச்சு நிறைய டாக்டர்கள் படிச்சு வராங்க. அதனால இப்ப எல்லா ஊர்லயுமே Tier 1, Tier 2, Tier 3 ஈவன் டாலு ஹெட் குவார்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சோ முறையா படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றதில்லை. இன்னொன்று மற்றவங்க நம்ம யோசிச்சுக்கணும், இந்த ஒபீசிட்டி அப்படின்னு சொல்லி வரதே வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தான், ஒபீசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும். நீங்க ஒரு ஆபரேஷன் லைபோசெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸா இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு

0: இதையே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும். அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்தம் உறையாம இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான தைராய்டு இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்பட பேஷண்ட் யாராவது மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்ல டாக்டர், மூணு நாள் தான் லீவ் டாக்டர், இந்த மூணு நாளைக்குள்ள நான் ஆபரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா ஆபரேஷனும் அப்படி செய்ய முடியாது. சோ இது போன்ற ஆபரேஷன்லாம் நிதானமாக யோசித்து அவங்களை நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
1: ஒரு
0: விரல வந்து துண்டா வெட்டி எடுத்துட்டு வராங்க, அத வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கிறோம். நீங்க செய்தித்தாள்கள் அப்பப்ப பாப்பீங்க, அரசு மருத்துவமனையில் இது நிறைய நடக்கும். சுமார் எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஒரு கைய ஒட்ட வைக்கணும் அப்படின்னாலே மினிமம் 5-6 hours ஆகும். சரி, 12 மணி நேரம், 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணிருக்கோம். இப்ப லைபோசெக்ஷன் ஒரு சின்ன போர்ஷன்ல பண்றீங்க. இப்ப கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜ்ல அதுவும் லைபோசெக்ஷன் தான். அதை நாங்க பண்றது ஒரு 1 hour பண்ணிருவோம். அதே பாடி ஃபுல்லா நம்ம லைபோசெக்ஷன் பண்ணா 6-8 hours ஆகும். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்துலயும் பண்ண முடியும். யூஸ்வலா எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான். ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்க அவசரம் இல்லாம நிதானமா பண்ற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய ரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்க கண்ணுல பூத கண்ணாடி ஜீஸ் அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்பெருக்கி கண்ணிலேயே அட்டாச் பண்ணக்கூடிய உருப்பெருக்கி. சோ அதெல்லாம் நிதானமா டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான். கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்ம வந்து
1: இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, ரெண்டு துண்டா இருக்கு அப்படின்னு, தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சூழல் வருது, வண்டி தரைச்சு கீழே போய் உளுந்து அதுல இருந்து வராங்க, அந்த ஸ்கின் பீல் ஆகி வராங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள்ல என்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் ஒன்னு, ரெண்டாவது அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது என்ன?
0: இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து பேஷண்டுடைய ஜெனரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய அவங்க கான்சியஸா இருக்கிறாங்களா, வரும்போது பேசுறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டு இருக்கு. இப்ப அன்கான்சியஸா இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினா பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டு இருக்கும். சோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒண்ணு இல்லை, நியூரோ சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேற என்ன காரணத்துல இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்ப நம்ம உள்ள வரும்போதே அவங்களுடைய பிபி, அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பாக்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி கடையான்னு சொல்லக்கூடியதுல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம முதல்ல வந்து we have to save the life of the patient than the limb. உயிரை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் உடம்ப காப்பாத்துவோம். சோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பாடு, எமர்ஜென்சி ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனையிலும் எல்லா தனியார் மருத்துவமனையிலுமே எமர்ஜென்சி ரூம், இப்ப ER அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. சோ எமர்ஜென்சில லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மல் ஆக்கி, பல்ஸ் நார்மல் ஆச்சு, கூட வந்து வழக்கம் போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம், கூட கீட்டர் ரோட்ல எல்லாரும் தான் போறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்துருந்தோம், அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதுல டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் மயங்கி இருப்பாரு. அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, இப்ப அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம், அல்லது பிரெயின்ல எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க, அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டா வந்திருக்கலாம், அதுல கீழே விழுந்திருப்பாங்க. சோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு இதுக்கே ஒரு 2-3 hours ஆயிரும். ஐவி லைன் என்ன சொல்ற செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்டும் எமர்ஜென்சில வர்றாங்கன்னா நாங்க வந்து ABC அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ள போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா பிரீத் பண்றாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, பிளீடிங் எங்க இருந்தா அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐவி லைன் போட்டு இது பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது என்ன அந்த நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் என்ன தேவை. போன் எல்லாம் கூட நிறைய பிராக்சர்னா ஆர்த்தோ டாக்டர் சொல்லுவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த ரத்த நாளங்கள் கட்டாயிருக்கிறா அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள் எதுவும் கட்டாயிருக்குதா, அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச்

0: பண்ணி விட்டுலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்திலிருந்து சதை எடுத்து அது மேல வைக்க வேண்டியது வரும், அல்லது வேற இடத்திலிருந்து தோல் எடுத்து போகணும். அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்ட் ஃபிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கறதுலேருந்து ஒரு 5 hours, 6 hours அவங்க ஹாஸ்பிட்டல்ல சில சமயம் 1 or 2 months கூட இருந்து ஸ்டே பண்ணுவேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:30.

திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடலின் படம் புது கவிதை.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 2330066

நேரம் இப்போது 9:34. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் வேலைக்காரன்.

நேரம் இப்போது 9:45. பண்பலை 101 திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் கரத்தம்மா.

நேரம் இப்போது 9:51:40. திரை இசையில் இனி வரும் பாடலின் படம் கருப்பசாமி குத்தகைதாரர்.

மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: கேட்ட பாடலின் படம் இருமலர்கள்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 2330066.

நேரம் இப்போது 10:08. நிலாமுற்றம் இதில் திரைசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் சிவகாமியின் செல்வன்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 10:30 என்று மேலமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இதில் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 கேட்கலாம். நேரம் இப்போது 10:13:20. குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம். இதில் திரை இசை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் வசந்த மாளிகை.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்துவிடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனது. நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்?

நேரம் இப்போது 10:18. குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் இதில் திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் கர்ணன்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பகால ஸ்கேன் பரிசோதனைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நேர்ம இப்போது 10:28:30. நிலாமுற்றம் இதில் திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் படகோட்டி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் வானில் அரிய நிகழ்வுகளை கண்டு வியந்த நினைவுகள், இது குறித்து தோழியர் பங்கேற்று பேசலாம். நேரம் இப்போது 10:36. நிலாமுற்றம் திரை இசையில் இனிவரும் பாடலின் படம் கை கொடுத்த தெய்வம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் அவர்கள். அமுது சுரபி இதில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் பெரும் செல்வ விலை கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள். நேரம் இப்போது 10:41. நிலாமுற்றம் திரைசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் இங்கேயும் ஒரு கங்கை.

நிலைய ஒலிபரப்பியில் வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை மணி 5:54 வரை ஒலிபரப்பு இராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன்.

விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எமது தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் எமது தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த். விவித் பாரதி தமிழ்